5:39 நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சூளமங்கலம் சகோதரிகளுடைய குரலில் ஸ்ரீஹாதித்ய ஹிருதயம் கேட்கலாம்.

நேரம் 5:47:53 நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து சோபனாவின் குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. இன்றைய நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, பாத்ரபத மாதம் 8 நாள், பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 13 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30 தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் காலை 5:57.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி

0: அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான வலுவான ஒத்துழைப்புக்கு அந்நாட்டில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு சாவ்காத் மிர்சோசியேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் இருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகளை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பசிலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: காலை வணக்கம் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் 6:03 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். ஒரு நல்ல சொல் நல்ல நாளுக்கான துவக்கம், நல்ல சிந்தனை நல் வாழ்வுக்கான துவக்கம். புலரும் இந்த புது பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரட்டும் என்ற வாழ்த்துக்களோடு இன்றைய காலை தென்றல் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் இணையும் ஜே பிரகதி. நிகழ்ச்சியின் துவக்கமாக குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் இன்றைய குரலும் விளக்கமும் பகுதியில் இடம்பெறுவது அறத்துப்பாலின் இல்லறவியல் பிரிவின் அடக்கமுடைமை என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 124வது குரல். நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது. இதற்கு மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. தன் நிலையில் மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாகும். மீண்டும் குறள் எண் 124, அதிகாரம் அடக்கமுடைமை. நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது. இதற்கு மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாகும். குறளும் விளக்கமும் கேட்டீர்கள். காலை தின்ற நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம். வழங்குபவர் முகமது இலியாஸ் பிலாலி அவர்கள்.
2: பெண்களுக்குரிய கண்ணியம் வழங்குவோம். சமுதாயம் நிறைய மாறி இருக்கிறது. பெண்களுக்கு அவர்களுக்கே உரிய உரிமைகள் பல இன்று கிடைக்கிறது என்றாலும் கூட அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அல்லது அவர்களுக்கு கிடைக்கிற அந்த உரிமைகள் ஆண்களால் வழங்கப்படுகின்ற சுதந்திரம் போன்று இந்த சமுதாயத்தில் ஒரு உருவகம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அவர்களுக்கு சுதந்திரம் ஆண்களால் வழங்கப்படுகிறது என்று வைத்து கொண்டால் அவர்கள் ஒருபோதும் யாருக்கும் எப்போதும் அடிமை இல்லை என்ற கருத்தை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பெண் ஆணுக்கோ

0: அல்லது ஆண் பெண்ணுக்கோ ஒருபோதும் தாழ்ந்தவர்கள் அல்ல. அவரவர்களுக்கு என்று தனிச்சிறப்புகள் பல உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்ணை பற்றி நபிகளார் அவர்கள் ஒரு செய்தி ஒன்றில் இப்படி சொல்லுவார்கள், பெண்ணை யார் கண்ணியப்படுத்துகிறாரோ அவர்தான் உண்மையில் கண்ணியமானவர். பெண்ணை இழிவுபடுத்தக்கூடியவர் அவர் இழிவானவர் என்பதாக அந்த செய்தியில் நபிகளார் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். இஸ்லாம் வருவதற்கு முன்பு அரபுகள் பெண்ணை ஒரு உயிரற்ற பொருளாக பார்த்து வந்தார்கள். அவர்களிடத்தில் இருந்த சிந்தனை பெண்ணை உயிரற்ற பொருளை விட கேவலமான முறையில் நடத்த வைத்தது. இஸ்லாம் அவர்களை மாற்றியது. பெண் குழந்தைகளை, பெண்களை கண்ணியப்படுத்த சொன்னது இஸ்லாம். இன்று காலங்கள் மாறினாலும் கூட வரதட்சணை போன்ற ஒரு சில பிரச்சனைகள் வருகின்ற படுகொலைகள் தொடர்ந்து வருகின்றன. இறைவன் பாதுகாப்பானாக. இஸ்லாம் பெண்ணிற்கு சொத்துரிமை கொடுக்க சொன்னது, அப்படி கொடுக்காதவர்களை கண்டிக்கவும் செய்தது. ஒரு போரிலே நாயகத்தோழர் சஹது என்பவர் மரணித்து விடுகிறார். அவருடைய சொத்து பங்கு வைக்கப்படுகிறது. அவருடைய சொத்து பங்கு வைக்கும்போது அவருடைய தாய்க்கும் கொடுக்கப்படுகிறது, தந்தைக்கும் கொடுக்கப்படுகிறது, அனைவருக்கும் கொடுக்கப்பட்டு அவருடைய இரண்டு பெண் மக்களுக்கு மட்டுமே சொத்துரிமை மறுக்கப்படுகிறது. இந்த செய்தியறிந்து அங்கு வந்த நபிகளார் அவர்கள் அதை கண்டித்து பெண் மக்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்படாமல் மறுக்கப்படுவது என்பது வன்கொடுமை என்பதாக நபிகளார் அவர்கள் அந்த சபையிலே சொல்லிக் காண்பித்தார்கள். அதே போன்று ஒரு பெண் மனைவியாக இருந்தாலும் அவளிடத்திலே சண்டை சச்சரவுகளின் போது கூட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலே இஸ்லாமிய வழிகாட்டுதல்கள் மிக தெளிவானது. நபிகளார் அவர்கள் சொல்லுவார்கள், நீ எதை சாப்பிடுகிறாயோ அதை அவளுக்கு கொடு, நீ எதை உடுத்துகிறாயோ அதே போன்ற தரமான ஆடைகளை அவளுக்கும் கொடு, நீ அவள் மீது கோபப்படுவதாக இருந்தால் நான்கு சுவற்றிற்குள் உன்னுடைய அறைக்குள் மட்டுமே நீ அவளை திட்ட வேண்டும் என்பதாக நபிகளார் அவர்கள் சொல்லித் தருவார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இன்று அல்ல எல்லா காலகட்டத்திற்கும் பொருத்தமான வார்த்தை இந்த நபிமொழி. நான்கு சுவர்களுக்குள்ளால் அமைதியாக இருக்கக்கூடிய கணவர் வெளியே வந்து எல்லோர் முன்பும் மனைவியை திட்டுபவராக இருக்கிறார். இது சரியான வழிமுறை அல்ல என்பதை இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் எல்லா நிலைகளிலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாம் தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறது. மஹர், அதாவது ஆண் தன் பொண்ணையோ அல்லது பொருளையோ கொடுத்துதான் மனம் முடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் நிர்பந்தமாகவும் சொல்கிறது. அந்த திருமணத்தின் போது கூட பெண்ணிடத்திலே கட்டாயமாக அனுமதி பெற வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது. இத்தனையும் சொல்லுகிற இஸ்லாம் ஒருவேளை இருவருக்கும் மத்தியிலே விவாகரத்து ஏற்படுமே ஆனால் அப்போதும் கூட நீங்கள் கொடுத்த பொண்ணையோ பொருளையோ திரும்ப கேட்க வேண்டாம் என்பதாக சொல்லுகிறது. பெண் மென்மையானவள், பெண் கண்ணை போன்றவள். இதுபோன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிற நாம் கண்ணை போன்றவள் என்பதாலேயே அவளை நாம் அளவைத்து கொண்டே இருக்கிறோம். பெண்ணுக்கு முழு பாதுகாப்பு எங்கு எப்போது யார் மூலம் கிடைக்கிறதோ அப்போதுதான் அங்கிருக்கக்கூடிய ஆண்களும் நல்லவர்களாக கண்ணியமானவர்களாக கருதப்படுவார்கள் என்பது வெளிப்படும். இறைவன் நமது பெண்களையும் கண்களையும் பாதுகாப்பானாக.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முகமது இலியாஸ் பிலாலி அவர்கள்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இணைந்திருக்கிறோம். காலை தென்றல் நிகழ்ச்சியில் இயல்வது கரவேல் என்கிறது ஆத்திச்சூடி. காலை தென்றல் நிகழ்ச்சியின் பக்தி பாடல்கள் வரிசையில் இன்று நாம் கேட்கிறது முதலாவதாக கே வீரமணி பாடியிருக்கும் பாடல்.

என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்ற விவிலிய வாக்கினை தொடர்ந்து காலைத்தன்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருப்பது எல்.ஆர். ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் காலை தென்றல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இறைவன் உங்களுக்கு உதவி செய்வானாகில் உலகில் எந்த சக்தியும் உங்களை வென்றிட முடியாது என்கிறது திருக்குறான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாகூர் எம் ஹனீஃபா பாடியிருக்கும் பாடல்.

மற்றவருக்கு நன்மை செய்ய தொடங்கினால் உள்ளத்தில் அன்பு, கருணை முதலிய நற்பண்புகள் வளரத் தொடங்கும் என்ற ரமண மகரிஷியின் கூற்றை தொடர்ந்து காலைத்தின்ற நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருப்பது கே.ஜே. யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல்.

சுரர் தொழும் பாதனை சுந்தர வேலவனை சுரர் தொழும் பாதனை சுந்தர வேலவனை சிந்தை கொள்ளும் பந்தமர சந்ததமும் இன்பம் பெற சிந்தை கொள்ளும் பந்தம்

0: ரெயின்போ 103 கோவையில் இனி கேட்கலாம். இன்று நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேயர்களை, இன்று காலை 10:55 மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வாயிலாக நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மனதின் குரலின் மறு ஒலிபரப்பு இன்று இரவு 8 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இன்று காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நண்பகல் 12 வசந்த இளம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது நிகழ்ச்சிகளின் மறு ஒலிபரப்பு. பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கூடை பின்னும் தொழில் குறித்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை இ இந்திரா அவர்கள். இன்று இரவு 7 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டூ சிட்டி இந்நிகழ்ச்சியில் இன்று கீரை சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கருப்பராயன்பாளையம் எஸ் தங்கராஜ் அவர்கள் கூறும் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கு இடையே துபாய் சர்வதேச மைதானத்தில் நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை டெல்லி அஞ்சல். நேர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சிகள் யாவையும் நியூஸ் ஆனார் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். நேரம் காலை 6:35 இனி கேட்கலாம்.
1: வணக்கம் விவசாய பெருமக்களே,
2: இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.

0: கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும்.
1: அடுத்து 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40-50% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இனி வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரங்களில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்புள்ளதால் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வதனை தவிர்க்கவும். காற்றின் வேகமானது மணிக்கு 8-14 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். ஒரு சில இடங்களில் காற்றின் வேகமானது 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றங்கால் அமைக்கவும். தற்போது வானம் அதிக மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் குறுவை நெற்பயிருக்கு மேலுரமாக நைட்ரஜனை மண்ணில் இட்டால் பலன் தராது. எனவே 1% யூரியாவை இலைவழி ஊட்டமாக தெளிக்க வேண்டும். பெறப்பட்ட மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி மக்காச்சோளம், இரவை மற்றும் மானாவாரி பயிராக பயிர் செய்யலாம். மானாவாரி பயிராக பயிர் செய்யும் பொழுது 1 அல்லது 2 உயிர் தண்ணீர் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவாரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். மழையில்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்கவும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் 1 ஹெக்டருக்கு கார்பென்டசிம் 500 கிராம் அல்லது மாங்கோசெப் 1000 கிராம் என்ற அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். வரும் நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரம் இட்டு மண் அணைக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் தக்காளி நடவு செய்யும் விவசாயிகள் சால் மற்றும் பார் முறை நடவு செய்வதன் மூலம் அதிகமாக மழை பெறும் சமயங்களில் தண்ணீரை வடிக்க உதவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி உபயோகித்து முட்டு கொடுக்கவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். தற்போது வானம் அதிக மேகமூட்டம் மற்றும் அதிக காற்றின் ஈரப்பதமும் கொண்ட காரணத்தால் மஞ்சளில் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே 25 நாட்கள் இடைவெளியில் 2 முறை போராக்ஸ், ஃபெரஸ் சல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட் மற்றும் யூரியா ஆகியவற்றை ஒவ்வொன்றும் 1 ஹெக்டருக்கு 375 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். தற்போதைய வானிலை கறவை மாடுகளில் நோய் உருவாக்கும் காரணிகளை அதிகப்படுத்தும் என்பதால் பால் கறப்பதற்கு முன்பும் கறந்த பின்பும் 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு பால் மடியினை கழுவ வேண்டும். எதிர்வரும் பருவமழை காலங்களில் மாடுகளுக்கு வரும் சப்பைக்கால் நோய் மற்றும் தொண்டையடைப்பான் நோய்களுக்கு எதிராக நோய் தடுப்பு ஊசி மருந்து அளிக்க வேண்டும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்கவும்.
0: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
2: வல்லாரை குறித்த சில முக்கிய தகவல்களை தெரிந்து கொள்வோம். வல்லாரை சித்த மற்றும் பிற மருத்துவ முறைகளில் பயன்படுத்தப்படும் முக்கிய மூலிகையாகும். தமிழகத்தில் வல்லாரை கீரையாக பயன்படுத்தப்படுகிறது. சந்தைகளில் வல்லாரை விற்கப்படுவதை இயல்பாக காணலாம். சமீப காலங்களில் மலை வல்லாரை என்றும் ஹைபிரிட் வல்லாரை என்றும் பல்வேறு பெயர்களில் உண்மையான வல்லாரை அல்லாத பிற

0: தாவர இனங்கள் விற்கப்படுகின்றன. அவற்றை பற்றி தெரிந்து கொள்வது அவசியமாகும். வல்லாரையின் தாவரவியல் பெயர் சென்டல்லா ஏசியாட்டிகா. இது ஏபிசிஏ குடும்பத்தை சார்ந்தது. குளிர்ச்சியான தண்ணீர் அதிகமுள்ள பகுதிகளில் இது காணப்படும். இந்திய துணைக்கண்டமான இலங்கை, மலேசியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் இது கீரையாக பயன்படுத்தப்படுகிறது. கசப்புத்தன்மை கொண்ட இந்த கீரையில் விட்டமின் ஏ, சி மற்றும் அமினோ அமிலங்கள் அதிக அளவில் உள்ளன. மேலும் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி கொழுப்பினை குறைக்கும் தன்மை கொண்டது. பல்வேறு வகையான இயற்கை மருத்துவ முறைகளில் பன்னெடுங்காலமாக வல்லாரை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நரம்பு மண்டலம் சம்பந்தமான பிரச்சினைகள், சரும பராமரிப்பு, சரும நோய் சிகிச்சை, மனக்குழப்பத்திற்கான சிகிச்சை, கூந்தல் வளர்ச்சி என வல்லாரையின் பயன்பாடுகள் மிக அதிகமாகும். சித்த மருத்துவத்தில் நினைவாற்றலை அதிகரிக்க உதவும் என்று குறிப்பிடப்படுகிறது. வாய்ப்புண், வயிற்றுப்போக்கு, நோய் எதிர்ப்பாற்றல், வலிப்பு, கற்றல் குறைபாடு, நினைவாற்றல் குறைபாடு ஆகியவற்றுக்கான சிகிச்சை முறைகளிலும் வல்லாரை இடம்பெறுகிறது. நவீன மருத்துவ முறைகளிலும் வல்லாரை பயன்படுத்தப்படுகிறது. வல்லாரை கரைசல், களிம்பு, மாத்திரை, சோப், இலைத்தூள், எண்ணெய் மற்றும் அழகு சாதன பொருட்கள் ஆகியவை வல்லாரையை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படும் பொருட்களாகும். இத்தனை பொருட்களிலும் பயன்படுத்தப்படும் வல்லாரையானது வணிக ரீதியாக சாகுபடி செய்யப்படுவது இல்லை. எனவே வல்லாரை வனம் மற்றும் இன வாழிடத்தில் இருந்து சேகரிக்கப்படுகிறது. இவ்வாறு சேகரிக்கப்படுவதால் அதன் எண்ணிக்கை குறைந்து அழிந்துவிடும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. மேலும் மருத்துவம் மற்றும் அது சார்ந்த பொருட்களின் தயாரிப்பில் வல்லாரையின் தேவை அதிகரிப்பதால் வல்லாரை என்ற பெயரில் பிற தாவர இனங்களை குறிப்பிட்டு விற்கப்படும் போக்கு அதிகம் காணப்படுகிறது. குறிப்பாக மலேசியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளில் இவற்றை ஒப்பிட்டு ஆய்வுக்கட்டுரைகள் வெளியிடும் அளவுக்கு இதற்கு அவசியம் ஏற்பட்டுள்ளது. மலை வல்லாரை அல்லது ஹைபிரிட் வல்லாரை என்று ஹைட்ரோகொடைல் வெர்சிலேட்டா என்ற தாவரம் சந்தைகளில் விற்கப்படுகிறது. பல வீடுகளில் அதனை வளர்த்து பயன்படுத்தி வருகின்றனர். மலை வல்லாரை அரேலேசியே குடும்பத்தை சார்ந்ததாகும். மலை வல்லாரையை பயன்படுத்துவதால் எந்த பாதிப்பும் இல்லை என்ற போதிலும் வல்லாரையின் பயன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மக்கள் இதனை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும்.
1: Farm to City. விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
2: Farm to City. இளம் விவசாயிகள்,
1: இயற்கை விவசாயிகள்,
2: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
1: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
2: விவசாய இடுபொருள்கள்,
1: பயிற்சிகள்,
2: திட்டங்கள்
1: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
2: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
1: Farm to City.
2: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
1: Farm to City.
2: Fresh from the field.
1: Only on FM Rainbow 103 Coimbatore.
3: நேயர்களே, இன்று இரவு 7 ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் கீரை சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கருப்பராயன்பாளையம் எஸ் தங்கராஜ் அவர்கள் கூறும் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும்.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி காலை 11 ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம். இரவு 8 மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
3: நேரம் காலை 6:54 55 நொடிகள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

0: நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக்கு அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் உற்பத்தி பொருட்களுக்கான தரநிலை சான்றிதழ் வழங்குவதற்கான தேசிய சோதனை மையத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த மையம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தயாரிக்கப்படும் சூரிய சக்தியில் இயங்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள், மின்சார வாகனங்கள், விமான உதிரி பாகங்களின் தரநிலையை சோதனை செய்து சான்றிதழ் வழங்கும் என்று கூறினார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் தரம் குறித்து உலக அளவில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் தர சோதனைகள் அமைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மொபைல் மற்றும் வாகன உற்பத்திக்கான மையமாக இந்தியா உலக அளவில் உருவெடுத்து வருவதாக திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறினார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக்கு அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மருத்துவர்கள் இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். புற்றுநோய் பாதிப்பு குறித்து இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதுடன் சமூக சேவைகளிலும் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஆனந்த் வலியுறுத்தினார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தனியார் வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இளைஞர்கள் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அரக்கோணத்தில் விரைவில் புதிய தொழில் பூங்கா அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு காந்திராஜ் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் செயல்படும் சிறுவர் மன்றங்கள் மூலமாக அவர்களின் கலை திறமையை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டத்தில் பாரம்பரிய கலைகளை இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு இந்த மன்றங்கள் மூலம் பயிற்சி வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பெரம்பலூரில் நடைபெற்ற அக்கட்சியின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு மு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் நிலவி வரும் கீழடுக்கு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக வடகடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை

அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். தெற்கு சூடானில் இடம்பெயர்ந்துள்ள அந்நாட்டு மக்களுக்கு உதவிடும் வகையில் நடவடிக்கைகளில் இந்திய அமைதிப்படை தொடர்ந்து ஈடுபடும் என்று ஐநா அமைதி நடவடிக்கை அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் H-1B விசா மற்றும் பிற வெளிநாட்டினர் தங்களது பணிக்காலம் முடிவடைந்த பிறகு வழங்கப்படும் 60 நாள் விருப்ப அவகாச காலத்தை ரத்து செய்வதற்கான முன்மொழிவு குறித்து அந்நாட்டு அரசு பரிசீலனை செய்து வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் முதலாவது சர்வதேச திரைப்பட விழாவை நடத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளை காஷ்மீர் கோட்ட ஆணையர் திரு அன்சுல் கர்க் ஆய்வு செய்தார். பஞ்சாபில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒட்டுமொத்தமாக தற்காலிக விடுப்பில் சென்ற அரசு ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உயர் அதிகாரிகளுக்கு அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஹரியானாவில் கழிவிலிருந்து எரிவாயு தயாரிப்பதற்கு 4 ஒருங்கிணைந்த ஆலைகளை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் போதைப்பொருள் தடுப்பு வாரிய அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க முதலமைச்சர் வருவதையொட்டி அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தலைமை இயக்குநர் நேற்று ஆய்வு செய்தார். திருப்பூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் தேசிய உயர்கல்வி திட்டத்தின் கீழ் மாணவிகளுக்கு அன்றாடம் பயன்படுத்தப்படும் சோப்பு, ஷாம்பு போன்ற பொருட்களை இயற்கையான முறையில் தயாரிப்பது குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது. சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பசலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 22-20 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரரான லால்தா சுலாவை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரூதபர்ணா பாண்டா, ஸ்வேதபர்ணா பாண்டா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-14, 25-23 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் கவிப்ரியா செல்வம், சிம்ரன் சிங்கி இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரூ ராவத், மணிஷா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-18, 17-21, 16-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி, ராதிகா ஷர்மா இணையை வென்றது. தைபே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் சின்ஹா, மணிஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் காலை 6:55 இனி கேட்கலாம்.
1: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி

0: பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரத்ஸ் மருத்துவமனை 734-0707-734.
1: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலக இந்த நிகழ்ச்சியில டெய்லியும் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சோ மேக்சிமம் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, நம்மளோட இந்த எஃப்எம் ப்ரோக்ராம் கேட்டு நம்ம மருத்துவமனைக்கு வந்து எங்கிட்ட இன்டராக்ட் பண்ற பேஷண்ட்ஸ் கேட்கக்கூடிய வித்தியாசமான கேள்விகள், அதுக்கு நான் கொடுத்த பதில்கள், அந்த மாதிரிதான் நம்ம பாக்குறோம். இது வந்து எனக்கு ஹாப்பியா சொல்றதா இல்ல சோகமா சொல்றதானே தெரியல. ரெண்டு இன்சிடென்ட் நடந்தது. ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப தொலைவில் இருந்து ஊட்டியில பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய தொந்தரவுகள் இருக்கு. காலில் பிரச்சனை, குதிங்கால் வலி, வெரிகோஸ் வேணுமா, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அந்த பிரச்சனைகளை பத்தி அவரு பேசினது ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆக்சிடென்ட்ல அவரோட மனைவியும் மகனும் இறந்துட்டாங்க. சோ அந்த இழப்பை பத்தி தான் ரொம்ப நேரம் எங்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. இது ஒரு இன்சிடென்ட். அண்ட் இனி ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் தான். அவருக்கும் காலில் நிறைய பிரச்சனைகள். அவர் ஒரு டெய்லரா இருக்காங்க. அவங்க மகள் தான் வந்து இருக்குறாங்க. இழந்ததை பத்தியும் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இழப்பை பத்தியும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு நான் என்ன பதில் சொல்லி அவங்கள கன்சோல் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட மென்டல் ஹெல்த், அதாவது ஒன்னு சொல்லுவாங்களே எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்களே, அது என்னமோ உண்மைதாங்க. நம்ம மைண்ட்ல வந்து பல விஷயங்களை போட்டு சிந்திக்கும் போது நம்ம உடல் ரீதியா வந்து அது எஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் இப்ப வந்து உங்களுக்கு 10% ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன், நீங்க மைண்ட்ல போட்டு கண்டதையும் திங்க் பண்ணியா, எனக்கு இது இல்லையே, அவங்க என்ன விட்டு போயிட்டாங்களே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திங்க் பண்ண அந்த மனசோர்வு நம்ம பாடியில என்ன பண்ணும்னா, முக்கியமான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க கார்டிசோல், அதை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதோட வேலையே தேவையில்லாதது பண்ணுறதுதான். முட்டு வலி இருக்கா அதிகப்படுத்தும், வெரிகோஸ் பெயினாக அதிகப்படுத்தும். அந்த மாதிரி பிரச்சனைகள் 10% இருக்குது அப்படின்னா ஒரு 30-40% அதிகப்படுத்தி விட்டுட்டு போயிடுது. ஸோ மைண்டும் பாடியும் பார்த்திங்கன்னா இன்டர் கனெக்டட் தான். நம்ம உடல் சொல்கிறத மைண்டும் கேட்கணும், மைண்டு சொல்கிறத உடம்பும் கேட்கணும், அந்த மாதிரி தான். ஸோ எப்பயுமே நான் சொல்ல விஷயம் என்னென்னா, எவ்வளோதான் நமக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சின்னதா மைண்ட்ல ஸ்ட்ரெஸ் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க பிரச்சனை கூட நமக்கு பெருசா தெரியாது. மைண்ட் தான் வந்து பெருசா தெரியும். ஐயோ இது பண்ணிட்டாங்களே, இதை செஞ்சுட்டாங்களே, இதை வச்சுட்டாங்களேன்னு அதையவே போட்டு திங்க் பண்ணுவோம். எப்பயுமே நீங்க உடம்புக்கு கேர் பண்ணிக்கிற மாதிரியே நீங்க உங்க மென்டல் ஹெல்த், அதாவது மைண்டுக்கும் நீங்க கேர் பண்ணிக்கணும். அதை எப்படி டாக்டர் கேர் பண்றது? உடம்பு இல்லைன்னா போய் மாத்திரை வாங்கி போடலாம். மைண்டுக்கு என்னத்தை பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு பயிற்சி தான் வந்து இந்த யோகா பயிற்சிங்க. அதுவும் ரொம்ப வயதானவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபைடான யோகா பயிற்சிகள் பண்ண முடியாது. மூச்சு பயிற்சி அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணலாம். நீங்க நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ ஒரு மைண்ட் காம்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, மன அமைதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு இங்க கிடைக்காம, ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான பிரச்சனைன்னு வைங்களேன். ஆனால் மன அமைதி இல்லைங்கிறது மட்டும் பொதுவானது. ஸோ அப்படி கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய தீர்வாக இருக்கும். நான் சொல்லும் போது உங்களுக்கு அது புரியாதுங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் அந்த பயிற்சி பண்ணாலும் தெரியாதுங்க. நீங்கள் மாதக்கணக்காக வருஷக்கணக்காக பண்ணுறவங்களுக்கு தான் யோகா பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் எவ்வளோ ஒரு மன அமைதி கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நான் என்கிட்ட வந்து அவங்களுக்குமே இதை தான் சொல்லி அமிச்சேன். இதுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை நம்ம டேக் கேர் பண்ணுறது தாங்க. அதாவது நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்துக்கலையே, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே, எல்லாமே ஃபைன். பட் நம்மளை யார் பார்த்துக்குவா அப்படின்னு கேட்டால் நம்ம தான். நம்ம உடம்புக்கான ராஜா ராணி நம்ம தான். ஸோ அதனால உங்கள் உடலோட தேவைகளையும் உங்கள் மனதோட தேவைகளையும் நீங்கள் தான் வந்து பூர்த்தி பண்ணிக்கணும். அடுத்தவங்க செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது மனித இயல்பு தான். ஆனால் எதிர்பார்க்கறது ஏமாற்றத்தில் முடியும் போது அது பல பிரச்சனைகளில் முடியும். ஸோ எப்பயுமே உங்களுக்கான தேவையை நீங்களே பார்த்துக்கோங்க. அண்ட் உங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலே மைண்டை கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன் எனக்கு திடீர்னு 10 வருஷமாக எனக்கு பிரச்சனை இருக்கு, இப்ப திடீர்னு ஏன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து மைண்ட் ரிலேட்டட் பிரச்சனை ஏதாவது இருந்திருக்கும். ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிருப்பீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை ஃபேமிலியில நடந்திருக்கும், அதே போட்டு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க, அந்த பிரச்சனை வந்து ஜாஸ்தி ஆயிரும். ஸோ நம்ம மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் உங்க உடம்புக்கு மட்டும் கிடையாதுங்க, மனதுக்கான ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட், உங்கள் மைண்ட் ஹெல்த் மென்டல் ஹெல்த்துக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து தான் உங்களை அனுப்புவோம். ஸோ இது இன்ஃபர்மேட்டிவான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன். இது டாக்டர் நந்தினி, நன்றி.

0: நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734
4: இசையோடு என்றும் நீங்கள்.
5: குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ 103 வேலை 7:01 நாம இணையம் இந்த நிகழ்ச்சி. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னைக்கு உங்க கூட ஜாயின் பண்றேன் நான் ஆர்ஜே பிரகதி.

0: மூன்று பாடல்கள் கேட்டோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல முதல்ல கேட்ட பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது ராகம் தேடும் பல்லவி படத்திலிருந்து. இசையமைச்சு பாடல் வரிகளையும் கொடுத்திருந்தார் டி ராஜேந்தர். அதைத் தொடர்ந்து கேட்ட பாட்டு ராசாவே உன்ன நம்பி படத்திலிருந்து கே எஸ் சித்ரா பாடியது இசை இளையராஜா. மூன்றாவதா கேட்ட பாட்டு வெற்றிக்கரங்கள் படத்திலிருந்து அருண்மொழி மனோ பாடியது இசை இளையராஜா. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். அரசு முறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகாத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். ஹார்முஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து தங்களது கட்டுப்பாட்டில் உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது.

0: சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தலசீலா பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். ஆலப்புழாவில் தனியார் செய்தி நிறுவனத்தின் 115வது ஆண்டு விழாவில் அவர் உரையாற்ற உள்ளார். பின்னர் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஆரன்முளா படகு போட்டியை அவர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் தலைநகர் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் அரசு சார்பிலான ஓணம் சுற்றுலா வார விழாவை அவர் தொடங்கி வைக்கிறார். நாளை மறுநாள் லட்சத்தீவு செல்லும் அவர் அங்கு அகத்தி தீவில் நடைபெறும் மீன்வளத்துறை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகாத் மிர்சியோயுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த அம்சங்கள் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுரங்கம், அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மருத்துவம், விவசாயம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை இரு மடங்காக அதிகரிக்க ஏதுவாக முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக அந்நாட்டில் உள்ள யோகா கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். திறன் மேம்பாடு, தொழில் முனைவு, தொழில் கல்வி தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். லக்னோ கண்டோன்மெண்ட் பகுதியில் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். 3 நாள் பயணமாக உத்தரப்பிரதேசம் சென்றுள்ள திரு ராஜ்நாத் சிங் தமது பயணத்தின் நிறைவு நாளான இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான ஒத்துழைப்பு வலுவடைவதற்கு வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக வியட்நாம் சென்றுள்ள அவர் லாவோஸ் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார். இரு நாடுகளுக்கும் இடையே சுற்றுலா மற்றும் ஜவுளித்துறைகளின் மேம்பாடு குறித்து அந்நாட்டு தொழில்துறையினருடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் அந்நாட்டில் உள்ள கலாச்சார உறவுகளுக்கான இந்திய கவுன்சில், இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டக்குழுவுடன் அமைச்சர் கலந்துரையாடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேச மாநிலம் பஸ்தி மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். பஸ்தி தண்டா சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் மற்றொரு நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 669 அதிகரித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளில் உதவுவதற்காக இந்தியா பல்வேறு நிபுணர் குழுக்களை அனுப்பி வைத்துள்ளது. இந்த பேரிடரில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண ஏதுவாக சடலங்களில் இருந்து DNA மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே நீர்மின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ள சுரங்கத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக சிறப்பு தொழில்நுட்ப குழு

குழு காத்மாண்டு சென்றடைந்துள்ளது. மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உதவிடும் வகையில் காத்மாண்டு மற்றும் பீஜிங்கில் உள்ள இந்திய தூதரகங்களில் 24 மணி நேரமும் செயல்படும் தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாள நாட்டிற்கு உதவிடும் வகையில் 57 டன் எடை கொண்ட நிவாரணப் பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே 11 டன் நிவாரணப் பொருட்களுடன் விமானப்படை விமானம் காத்மாண்டு சென்றுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக 13 ராணுவ வீரர்கள் அடங்கிய மீட்புக் குழுவும் இந்த விமானத்துடன் சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ளதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த நீரிணை பகுதி மூடப்பட்டுள்ளதாகவும் இந்த வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் முன் அனுமதி பெற வேண்டியது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஹார்முஸ் நீரிணை பகுதி கப்பல் போக்குவரத்திற்காக திறந்துவிடப்பட்டுள்ளது என்று அமெரிக்கா வெளியிட்ட அறிவிப்பை அடுத்து ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கியூவ் நகரிலேயே உள்ள பூச்சா மாவட்டத்தில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 37 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் 50 மேற்பட்ட குடியிருப்பு கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாக அம்மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உணவகங்கள் மற்றும் வீடுகளில் பெரிய அளவில் தீப்பற்றி எரிவதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வசிக்கும் வீடுகள் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அம்மாவட்டத்தில் மைலா கிராமத்தில் உள்ள கிடங்கு ஒன்றும் இந்த தாக்குதலில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 22-20 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரரான லால்தா சுலாவை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ருத்தபர்ணா பாண்டா ஸ்வேதபர்ணா பாண்டா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-14, 25-23 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரு ராவத் மணிஷா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-18, 17-21, 16-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி கானாபுரம் ராதிகா ஷர்மா இணையை வென்றது. தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் சின்ஹா மணிஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. போந்தியானாக் சர்வதேச சேலஞ்சர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் தன்வி பாத்ரி கொரியாவின் கிம் மின் சுனை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் கின்பால் சோனா இந்தோனேஷியாவின் ரிச்சி தூதா ரிச்சோடை எதிர்கொள்கிறார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகத் மிர்சியோயே உடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். ஹார்முஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து தங்களது கட்டுப்பாட்டில் உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் நாம் இணைஞ்சிருக்கோம். சென்னை மெத் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பின்படி இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் ஈரோட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் சேலத்தில் 35 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 23 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் ஊட்டியில் 23 டிகிரி செல்சியஸ்

அதிகபட்சமாகவும் 15 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பாலக்காட்டில் 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்குன்னு சென்னை மெட் சென்டர்ல இருந்து அறிவிச்சிருக்காங்க.

0: கேட்ட பாட்டு ராக்காயி கோயில் படத்துல இருந்து மனோ உமா ரமணன் பாடியது. இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் புலமைப்பித்த. நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில கூடை பின்னும் தொழில் குறித்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை இ இந்திரா அவர்கள். அதே போல இன்று இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் கீரை சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கருப்பராயன்பாளையம் எஸ் தங்கராஜ் அவர்கள் கூறும் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். இந்நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர்

0: ஏற்புல மெய்ப்பித்த நேர்களை நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில கூடை பின்னும் தொழில் குறித்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை இ இந்திரா அவர்கள். அதே போல இன்று இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் கீரை சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கருப்பராயன்பாளையம் எஸ் தங்கராஜ் அவர்கள் கூறும் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். இந்நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம். இரவு 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.

0: கேட்ட பாட்டு புது யுகம் படத்துல இருந்து எஸ் ஜானகி, கே ஜே யேசுதாஸ் பாடியது. இசை கங்கை அமரன், பாடலாசிரியர் நா காமராசன்.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
4: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, குவிஸ் டைம், நேயர் நெஞ்சம். நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.

0: தொன்னூற்றி 1. இங்கு எல்லாமே பூமி சம்மதுழு. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நாம் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம். நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: வீட்டு தோட்டம் சுற்றுச்சூழலின் சமநிலையை காப்பதில் மிக முக்கிய பங்காற்றுகிறது. இது காற்று மாசுபாட்டை குறைத்து கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகிறது. மேலும் நகரங்களில் ஏற்படும் வெப்பநிலை உயர்வை தடுத்து பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்த உதவுகிறது. தாவரங்கள் காற்றில் உள்ள நச்சுவாயுக்கள் மற்றும் தூசிகளை வடிகட்டி சுத்தமான காற்றை வழங்குவதால் காற்றின் தரம் மேம்படுகிறது. பல வகையான பூக்கள், மூலிகைகள் மற்றும் மரங்கள் பறவைகள் மற்றும் வண்ணத்து பூச்சிகளைப் போன்ற நன்மை தரும் பூச்சிகளுக்கு உறைவிடமாக அமைகின்றன. வீட்டுத் தோட்டங்களில் மக்கிய இலைகள், இயற்கை உரங்கள், வீட்டு கழிவுகள் போன்றவை பயன்படுத்தப்படுவதால் மண் வளம் அதிகரிக்கிறது. மழைநீர் சேகரிப்பு போன்ற முறைகள் நீர் வளத்தை பாதுகாக்க உதவுகின்றன. வீட்டிலேயே கீரைகள், காய்கறிகள் வளர்ப்பதால் கடைகளில் இருந்து காய்கறிகளை வாங்குவதற்கும் அவற்றை எடுத்து வருவதற்கும் ஆகும் போக்குவரத்து மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாடும் குறைகிறது. நாமும் நமது வீட்டிலும் நமது அண்டை பகுதிகளிலும் தோட்டங்களை அமைத்து சுற்றுச்சூழலின் பாதுகாப்பிற்கு ஒரு சிறு பங்களிப்போம்.
0: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

0: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு
1: நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
0: ஃபார்ம் டு சிட்டி. இதில்
2: ஈரம் வந்துமா 25 நாள்லிருந்து 30-35 நாள் வரைக்கும் வெரைட்டி பொறுத்து இருக்குதுமா. அதுல வந்து உரம் கொடுக்கறத பொறுத்து 4-5 நாள் முன்னாடி வரும். வெறும் சப்பக்காட்டில் போட்டால் வளர்ச்சியே வராது, அது பார்த்தாலே நுகர்வோர் கண்டுபிடிச்சிருவாங்க. மருந்து தெளிக்கிறதும் கண்டுபிடிச்சிருவாங்க. இது போஷாக்கா வரும், கொஞ்சம் இயற்கையாக வளர்த்துறதுனால.
0: கீரை சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கருப்பராயன்பாளையம் எஸ் தங்கராஜ் அவர்கள் கூறும் அனுபவ கருத்துக்கள். கேட்டு பயன்பெறுவோம்.

0: கேட்ட பாட்டு கே ஜே யேசுதாஸ் பாடியது. ராஜபார்வை படத்தில் இருந்து இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் கண்ணதாசன்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTHலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இனி கேட்கலாம் சேவை செய்திகள். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருள்மிகு ஏரி கருப்பண்ண சுவாமி திருக்கோவிலில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நாளை நடைபெற உள்ளது. சேவை செய்தி கேட்டீர்கள்.

0: கேட்ட பாட்டு எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது. தீர்ப்பு படத்திலிருந்து இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் ஆசிரியர் வாலி.
1: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: வட்ட கூட ட்ரெயின் கூட சொல்லுவாங்க மேடம், அவங்க என்ன பொருள் யூஸ் பண்றாங்களோ அது எங்களுக்கு வட்டமா எங்களுக்கு வேணும், எங்களுக்கு இந்த சைஸ்ல வேணும், அது கூட பேரு ட்ரெயின் கூடன்னு சொல்லுவாங்க. அதனால வட்ட கூட எங்கள்கிட்ட இருக்குதுங்க. அப்புறம் நீல கூட இருக்குது, டிசைன் கூட இருக்குது, வாட்டர்கேன் கூட இருக்குது, பூ கூட இருக்குது. பூஜைக்கு கோயிலுக்கு போனோம், எங்களுக்கு அந்த மாதிரி பின்னி தருவீங்களான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கூட எல்லாம் கூட இருக்குது. செட்டிநாடு கூட இருக்குது, குரோசாவயர் கூட இருக்குது, அப்புறம் லஞ்ச் கூட, என் பூஜை கூட, என்னென்ன கூட வேணுமோ அந்த மாதிரி கூடைகளை பின்னி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம்.
0: கூடை பின்னும் தொழில் குறித்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை இ இந்திரா அவர்கள்.
3: கேட்டு பயன் பெறுங்கள்
0: நேர்களே. இன்று காலை 10:02 நம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் சுட்டிஸ் சாய்ஸ், இது குழந்தைகள் பங்கு பெறும் விளையாட்டு நிகழ்ச்சி. உங்க வீட்டு சுட்டிஸையும் இதுல பங்கு பெற செய்யலாம். நேரம் 7:59:35. இவ்வளவு நேரமும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ அஜய் பிரகதி எங்க கூட தான் கேட்டீங்க. இன்னும் சில நொடிகள்ல 8 செய்தி சுருக்கம் சென்னையில் இருந்து அஞ்சலாகும். அதை தொடர்ந்து அடுத்த 1 நேரமும் ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சி வழங்குறதுக்காக இங்க ஆர்ஜி சுதா பிரியா ரெட்டியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டே டியூன்ட் ரெயின்போ 103 கோவை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு சவுகாத் மிர்சோசியுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான வலுவான ஒத்துழைப்புக்கு அந்நாட்டில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா தெரிவித்துள்ளார். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார்.

இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பெசிலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். நேரம் 8:41. இன்னைக்கு ரெயின்போ வைப்ஸ்ல நாம கேட்க போற கேள்வி, இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தோட தேசிய விலங்கு மரபணு வள பணியகத்தால August 2026, அதாவது சமீபத்தில் தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட கேரளாவின் இரண்டாவது உள்நாட்டு மாட்டு இனம் எது அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா, இல்லை நான் பதில் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம 9585800103 இந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் பதில்களை வந்து அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் RJ சுதாபிரியா.

கேட்ட பாடல் அருணாச்சலம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் கே சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை தேவா, பாடல் ஆசிரியர் வைரமுத்து. நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, கேரளாவில் வெச்சூர் பசு மட்டும்தான் தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே உள்நாட்டு மாட்டு இனமாக இருந்தது. ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த இனம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இவை சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான குள்ள ரக மாடுகள். இவை பொதுவாக 150 முதல் 200 கிலோ வரை எடை கொண்டதாக இருக்கும். மத்திய கேரளாவோட எர்ணாகுளம் மற்றும் திருச்சூர் மாவட்டங்களில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையோட காடுகளின் விளிம்புகள் மற்றும் தோட்டப்பகுதிகளில் இவை காணப்படுது. உள்ளூரில் வந்து இந்த பசுக்களுக்கு 2 வேறு வேறு பெயர்களும் இருக்கு. வேறு வேறு பெயர்களாலேயும் இந்த பசு வந்து அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாடுகளோட பால் ஆரோக்கியமான A2 பீட்டா கேசின் வகையைச் சேர்ந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு.

கேட்ட பாடல் காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திற்காக கே எஸ் சித்ரா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடல் கீசை தேவா, பாடலாசிரியர் ஆர் சுந்தரராஜன்.

0: நேர்களின் இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது என்றும் இனிக்குது நிகழ்ச்சி மறு ஒலிபரப்பு. இந்த மாடுகளோட எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு கேரள பண்ணைகள்ல 1000 வரை இருக்கலாம்னு சொல்லப்படுது. சராசரி பால் உற்பத்தி 2.5 முதல் ஒரு நாளைக்கு 4 லிட்டர் வரை கொடுக்கக்கூடியது. இந்த பால் மிகவும் ஆரோக்கியமான A2 பீட்டா கேசின் வகையைச் சேர்ந்தது அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Akashvani presents Morning News. Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines. Prime Minister Narendra Modi to hold talks with Uzbekistan's President Shavkat Mirziyoyev in Tashkent today. Prime Minister to share his thoughts in Mann Ki Baat program on Akashvani at 11 this morning. Death toll from flash floods in Nepal rises to 675, nearly 2,400 people still missing. Nepal issues fresh flood alert for Bhote Koshi River. External Affairs Ministry says 108 Indian nationals rescued so far. India sends fourth relief flight carrying 11 tons of humanitarian aid to Nepal. And in women's cricket, India to begin the T20 Asia Cup campaign against Thailand in Dubai this evening. Prime Minister Narendra Modi will hold bilateral talks with President of Uzbekistan Shavkat Mirziyoyev in Tashkent today.

FM இங்க எல்லாமே தூளு. எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கு நம்ம கேட்டிருந்த கேள்வி, இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தோட தேசிய விலங்கு மரபணு வள பணியகத்தால சமீபத்தில் தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட கேரளாவின் இரண்டாவது உள்நாட்டு மாட்டு இனம் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். எர்ணாகுளம் மற்றும் திருச்சூரில் இருக்கிற இதன் பாதுகாப்பிற்காக பணியாற்றி வரும் 200 விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இந்த நியூஸ் வந்து வந்திருக்கு. கேரளாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு கால்நடை இனமாக இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ICAR தேசிய விலங்கு மரபணு வளங்கள் பணியகம் இந்த பசுவை ஒரு உள்நாட்டு மாட்டு இனமாக பதிவு செஞ்சிருக்கு. இதன் மூலமாக மாநிலத்தில் வெச்சூர் பசுவிற்கு பிறகு இந்த அங்கீகாரத்தை பெறும் இரண்டாவது இனமாக இது திகழுது. கேரள கால்நடை மற்றும் விலங்கு அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் குழு கொண்ட மூன்று ஆண்டுகள் ஆராய்ச்சி மேற்கொண்டாங்க. இந்த ஆய்வை தொடர்ந்து

0: கேட்ட பாடல் பிஸ்தா திரைப்படத்திற்காக ஹரிணி பாடியது. பாடலுக்கு இசையசிய ராஜ்குமார், பாடலாசிரியர் கவிஞர் காளிதாசன்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம். 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
0: நம்ம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணிருக்காங்க சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன், துரைசாமி ஜமீன் ஊத்துக்குழி, பாரதி மகாலிங்கம் கல்லிவலசு, வி என் இளங்கோ சாமி செட்டிப்பாளையம், கஞ்சம்பட்டி ஆர் கே சண்முகானந்தம், ரமணமுதலி புதூர் சண்முக சுந்தரம், திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி, அவினாஷி

பிரபு, தேவி ஸ்ரீசாய், வீரதுரை அரியலூர்லந்து நங்கவல்லி ராஜாரம், களத்துப்புதூர் அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன், செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர் மூக்கனூர்லந்து பிரமீலா, சென்னை, கணேஷ் சிறுமுகை பகுதியிலிருந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நஞ்சுண்டாபுரம் குகன், சிறுமுகை சோமு, கலைவாணி, பீடம்பள்ளி வாசுதேவன், போ சண்முகசுந்தரம் விநாயகபுரம் கோவிலிருந்து, கே கோவிந்தராஜ் மாரிஷெட்டிப்பதி பகுதியிலிருந்து, விஜயகுமாரி ராஜேந்திரன் சாய்பாபா காலனியிலிருந்து, பொள்ளாச்சி கஞ்சம்பட்டி ஜெயராமன் ஆன்சர் பண்ணியிருக்காரு. கோகிலா பழனிசாமி தொட்டம்பாளையம் பகுதியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. இந்த பசு இனம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உள்ளூர்ல குட்டம்புழா மாடுகள் மற்றும் அண்டுக்கன்னி மாடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது கூவப்பாடி, அங்கமாலி, கோதமங்கலம் மற்றும் சாலக்குடி பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. மனிதர்களோட தலையீடு ரொம்ப குறைவா இருக்கிறதால திறந்தவெளி மேய்ச்சல் நிலங்களுக்கு பதிலாக மரங்கள், புதர்கள், புற்கள் அடங்கிய அந்த காடுகளுக்குள்ளும் இது மேயக்கூடியதா இருக்கு. அதனாலேயே இது நன்கு வளரக்கூடியதாகவும் இருக்கு. இதனுடைய எடை பார்த்தோம் அப்படின்னா 150 முதல் 200 கிலோ வரை எடை இருக்கும். இதே வெச்சூர் மாடுகள், ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட அந்த மாட்டு இனம் பார்த்தோம் அப்படின்னா 130 கிலோ எடை கொண்டதாக இருந்தது.

கேட்ட பாடல் உல்லாசம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஹரிணி வெங்கட் பிரபு பாடியது. பாடலுக்கு இசை கார்த்திக் ராஜா, பாடலாசிரியர் பார்த்தி பாஸ்கர். ரெயின்போ 103 கோவையில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். இந்த மாடுகள் பார்த்தோம் அப்படின்னா அடர் பழுப்பு நிறத்தை கொண்டிருப்பதால மற்ற நாட்டு ரகங்களிலிருந்து தனித்து தெரியுது. வழக்கமா கொட்டகைகளிலிருந்து வெளியே விடப்பட்ட மாடுகள் மாலைக்குள் தங்கள் பண்ணைகளுக்கு திரும்புவதற்கு முன்னாடி தோட்டப்பகுதிகளில் ஜாலியா சுற்றி திரியுமா. இன்னொரு சிறப்பான அம்சத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாடுகளோட கொம்புகள் மேல் நோக்கி வளராம காதுகளை சுற்றி தொங்கி கொண்டிருப்பதுதான் இதனுடைய சிறப்பான பண்பு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த பண்பு எப்படி ஏற்பட்டது அப்படிங்கறதையும், இது ஒரு தகவமைப்பு வழிமுறையா அப்படிங்கறத பத்தியும் புரிந்து கொள்ள இது குறித்து மேலும் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. நாம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க கோணமலை ஆனந்தன், கோவை ரத்னபுரி ராஜா முகமது, கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியிலிருந்து, வெள்ளிக்குப்பம்பாளையம் சங்கரேஸ்வரன் மஞ்சுளா தர்ஷன் கீதா, குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்து விஸ்வம் அறந்தாங்கி, ஆறுச்சாமி தடாகம் விஜயகுமார், மகேஸ்வரி ஜெய், ரித்வி கணேஷ், அபினவ், கோவை தேவராயபுரம் பகுதியிலிருந்து சுகம் ராஜா.

0: கேட்ட பாடல் ஜானகிராமன் திரைப்படத்திற்காக ஹரிகரன் மற்றும் நிர்மலா பாடியது. பாடலுக்கு இசை சிற்பி பாடலாசிரியர் பழனி பாரதி. நாம் இன்னைக்கு கேட்டிருந்த கேள்வி, இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தோட தேசிய விலங்கு மரபணு வலப்பணியகத்தால சமீபத்தில் தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட கேரளாவின் இரண்டாவது உள்நாட்டு மாட்டு இனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இவங்க 16 இனங்களை அங்கீகரிச்சாங்க. இதுல கேரளாவைச் சேர்ந்த பெரியார் குள்ளன் அப்படிங்கிற மாட்டு இனம் தேசிய அளவில் பதிவு செய்யப்பட்டது. முதல் இனமாக வெச்சூர் பசு இருந்தது. இதற்கு பிறகு இரண்டாவதா பதிவு செய்யப்பட்ட இனமாக இந்த பெரியார் குள்ளன் அப்படிங்கிற இனம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமாக இந்தியாவில் மொத்தம் பதிவு செய்யப்பட்ட இனங்களோட எண்ணிக்கை 262 அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு ஆன்சர் பண்ண எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நேரம் 8:50.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால் சொரியா திறங்க சைபால் இடையில் படையா சைபால் செத்து புண்ண சைபால் சைபால்.
3: ஒரே ஒரு ஊர்ல ஒரு பாதிரியார் இருந்தார். ரொம்ப நாள் சந்தோஷமா வாழ்ந்தார். ஒரு நாள் அவர் மடத்து சமையல் அறையில பாத்திரங்களை கழுவி துலக்கி சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்துல ஒரு தேவ தூதன் அவர் முன்னாடி வந்து நின்னான். இவர் நிமிந்து பார்த்தார். ஆண்டவர் என்னை வந்து உங்ககிட்ட அனுப்பியிருக்கிறார், பரலோகத்தில் வாசம் செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் வந்துட்டுது அப்படின்னு அந்த ஆள். ஆண்டவருக்கு என்னோட ஞாபகம் வந்ததுக்கு நன்றி, ஆனாலும் இப்போ இங்கே நீயே பாரு எவ்வளவு பாண்டங்கள் பாக்கி இருக்கு, இவ்வளவையும் நான் வந்து சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு. நான் வந்து நன்றி கெட்டவனாக இருக்க விரும்பலை. இந்த பணியை முடிக்கிற வரைக்கும் என்னுடைய பரலோக வாழ்வை தள்ளி வைக்க முடியுமா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டார். தேவதூதன் தனக்கே உரிய விவேகத்தோட அன்போட பாதிரியாரை பார்த்தான். சரி என்ன செய்யலாம்ங்கிறத அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டு போயிட்டான். ஒரு நாள் அந்த பாதிரியார் தோட்டத்தில் உள்ள களைகளையெல்லாம் ஒரு களை கொத்தியால் கொத்தி களை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் இந்த தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிற்கிறான். பாதிரியார் பார்த்தார், இதை பாரு இந்த தோட்டம் பூராவும் எவ்வளவு களை மண்டி கிடக்கு, பரலோகம் கொஞ்ச காலம் எனக்காக பொறுத்திருக்கலாம்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். தேவதூதன் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் மறைஞ்சிட்டான். மறுபடியும் அவர் களை எடுக்கிறது, தானிய களஞ்சியத்துக்கு வர்ணம் பூசுறது, இப்படிப்பட்ட வேலைகளில் ஈடுபட்டிருக்கார். இன்னொரு நாள் ஒரு மருத்துவமனையில் நோயாளிகளை கவனிச்சிக்கிட்டு ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் அந்த பாதிரியார். ஒரு நோயாளியோட தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்துட்டு நிமிந்து பார்க்குறப்போ

0: தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிற்கிறான். இந்த தடவை பாதிரியார் தன்னலம் மற்றவராக பேரன்பை காட்டக்கூடிய வகையில் தன்னுடைய ரெண்டு கைகளையும் உயர்த்தியபடி தேவதூதனின் கவனத்தை வந்து பிணியால் வாடக்கூடிய நோயாளிகளின் பக்கம் திருப்பினாராம். தேவதூதன் ஒன்றும் சொல்லலை, மறைஞ்சிட்டான். அன்னைக்கு சாயந்தரம் பாதிரியார் வந்து மடத்தில் உள்ள தன்னுடைய அறைக்கு போய் இளைப்பாறினார். யோசிச்சு பார்த்தார், தேவதூதனையும் தேவதூதனின் விருப்பத்தையும் பல நாள் தள்ளி போட்டு வந்ததையும் அவர் ரொம்ப நினச்சி பார்த்தார். திடீர்னு தான் வந்து முதுமை அடைகிறதையும் சோர்வு அடைகிறதையும் உணர்ந்தார். ஆண்டவரை நினச்சார், ஆண்டவரே உம்முடைய தூதனை மறுபடியும் என்கிட்ட அனுப்புனா நான் சந்திக்கிறதுக்கு ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்பவே தேவதூதன் பக்கத்தில் வந்து நின்னான். பாதிரியார் நிமிர்ந்து பார்த்தார், நீ இப்போவே என்னை அழைச்சிக்கிட்டு போக விரும்பினா நான் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கேன்னார். தேவதூதன் அந்த பாதிரியார் அன்போடவும் விவேகத்தோடவும் பார்த்து, நீங்கள் வந்து என் கூட பரலோகத்துக்கு வர்ற தயாராக இருக்கிறதா சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் இது வரைக்கும் வேறு எங்கே இருந்ததா நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்படின்னா இது வரைக்கும் இருந்த இடம்தான் பரலோகம் அப்படிங்கிறத உணர்த்திருக்கிறான். பரலோகம்னா என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சம்பவம் நமக்கு உதவியாக இருக்குது. தொண்டு செய்கிறத விட பெரிய செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது. அது நம்ம மனசுக்கு கொடுக்குற சுகத்தை வேறு எதுவும் கொடுக்க முடியாது. நாம் தொண்டு செய்கிற இடம்தான் அந்த புண்ணிய இடம். ஆனால் இந்த காலத்துல எல்லாம் நாம் வந்து தொண்டு செய்யணும்னு நினச்சி ஏதாவது ஆரம்பித்தா கூட அதை ஒரு மாதிரியாக சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பெரியவர் அப்படி தான் ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு இடத்துல ஒரு பலகையை வச்சு ஆணி அடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த பெரியவர். ஒரு சின்ன பையன் அதை ரொம்ப ஊக்கமாக அக்கறையாக கவனிச்சிக்கிட்டு இருந்தான். பெரியவர் இதை கவனித்தார். என்னப்பா பார்க்குற, உனக்கும் இது மாதிரி தொண்டு செய்யணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அப்படி இல்லைங்க, நீங்கள் ஆணி அடிக்கிறப்போ கையில் சுத்தியால் அடிச்சுக்கிட்டா எப்படி துடிப்பீங்க எப்படி கற்றுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பார்க்கணும்னு ஆசை, அதுக்காக தான் காத்துக்கிட்டுருக்கேன் அப்படின்னு.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு சவுகத் மிர்சியோயுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான வலுவான ஒத்துழைப்புக்கு அந்நாட்டில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தமிழக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றமடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பசிலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார்.

0: தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில 9:02 நாற்பது நொடியில நாம இணையும் இந்த நிகழ்ச்சி, இது எங்கள் சாய்ஸ் வீக்கெண்ட் ஸ்பெஷலா. 80s இன் க்ளோரியஸ் இனிய கானங்கள் உங்களுக்காக பேக் டு பேக்கா கேட்க போறோம். இன்னைக்கு இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தொகுப்புல உங்க கூட இணைந்த நான் ஜி பிரகதி.

கேட்ட பாட்டு 16 வயது நிலையப்படத்தில் இருந்து மலேசியா வாசுதேவன் பி சுஷிலா பாடியது. இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் கண்ணதாசன். இது ஏக்கல் சாய்ஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாட்டு உங்களுக்காக. சிட்டுக்குருவி படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் வாலி.

கேட்ட பாட்டு வாணி ஜெயராம் பாடியது. அழகே உன்னை ஆராதிக்கிறேன் படத்திலிருந்து இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் வாலி. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம் இணைஞ்சிருக்கோம் இந்த நிகழ்ச்சி வீக்கெண்ட் ஸ்பெஷலா. இது எங்கள் சாய்ஸ்ல. அடுத்த பாட்டு உங்களுக்காக அலையோசை படத்திலிருந்து எஸ் ஜானகி குழுவினர் பாடியது இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் கங்கை அமரன்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம். இரவு 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.

கேட்டு பாட்டு கே ஜே ஏசுதாஸ் பாடியது. இளமை கோலம் படத்துல இருந்து இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் கங்கை அமரன். நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று காலை 10:02 குழந்தைகள் பங்கு பெறும் விளையாட்டு நிகழ்ச்சி சுட்டீஸ் சாய்ஸ் உங்க வீட்டு குட்டீஸையும் ரெடியா இருக்க சொல்லுங்க. கால் பண்ணலாம் 2312103 மற்றும் ஒரு 2317046. வெளியூர் மற்றும் மொபைல்ல இருந்து கால் பண்ணா 0422 முன் இணைப்பு என மறக்காம சேர்த்துக்கோங்க. இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை தொடர்ந்து என்றோ கேட்டது என்றும் இனிக்குது நிகழ்ச்சிகளின் மறு ஒளிபரப்பு இடம்பெறும் நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள். இப்போ இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாட்டு. உங்களுக்காக புதிய வார்ப்புகள் படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல், இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் கண்ணதாசன்.

கேட்ட பாட்டு பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியது. ராமாயி வயசுக்கு வந்துட்டா படத்துல இருந்து இசை கங்கை அமரன், பாடல் ஆசிரியர் எம் ஜி வல்லவன். இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில க்ளோரியஸ் 80s பேக் டு பேக்கா கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்த பாட்டு உங்களுக்காக சக்களத்தி படத்துல இருந்து இளையராஜா இசையமைத்து பாடியது, பாடல் ஆசிரியர்

0: கேட்ட பாட்டு பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியது. ராமாயி வயசுக்கு வந்துட்டா படத்துல இருந்து இசை கங்கை அமரன், பாடல் ஆசிரியர் எம் ஜி வல்லவன். இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில க்ளோரியஸ் 80s பேக் டு பேக்கா கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்த பாட்டு உங்களுக்காக சக்களத்தி படத்துல இருந்து இளையராஜா இசையமைத்து பாடியது, பாடல் ஆசிரியர் புலமை பித்தன்.
1: என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, ஒண்ணு புரியலையே. என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட.

தாளம் போட என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட வண்டி ஓடும் சத்தம் பாட்டு கேட்ட சந்தம் வண்டி ஓடும் சத்தம்.

என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, வண்டி ஓடும் சத்தம், பாட்டு கேட்ட சந்தம், மாடு ரெண்டும் தாளம் போட கும்பி.

கேட்ட பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. வசந்த அழைப்புகள் படத்திலிருந்து இசையமைத்து பாடல் வரிகளையும் எழுதியிருந்தாரு டி ராஜேந்தர். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில க்ளோரியஸ் 80s கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த பாட்டு வசந்த காலம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது இசை சங்கர் கணேஷ்.

கேட்ட பாட்டு பொய் சாட்சி படத்தில இருந்து மலேசியா வாசுதேவன் வாணி ஜெயராம் பாடியது. இசை சங்கர் கணேஷ், பாடல் ஆசிரியர் வாலி. நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று காலை 10:55 மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வாயிலாக நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகவும், அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மனதின் குரலின் மறு ஒளிபரப்பு இன்று இரவு 8 இடம்பெறும். இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு உங்களுக்காக சகலகலா வல்லவன் படத்திலிருந்து எஸ்பி சைலஜா பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி.

0: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு
1: நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
0: ஃபார்ம் டு சிட்டி. இதில்
2: ஈரம் வந்தமா 25 நாள்ல இருந்து 30-35 நாள் வரைக்கும் வெரைட்டி பொறுத்து இருக்குதுமா. அதுல வந்து உரம் கொடுக்கறத பொறுத்து 4-5 நாள் முன்னாடி வரும். வெறும் சப்பக்காட்டில் போட்டால் வளர்ச்சியே வராது, அது பார்த்தாலே நுகர்வோர் கண்டுபிடிச்சிருவாங்க. மருந்து தெளிக்கிறதும் கண்டுபிடிச்சிருவாங்க. இது போஷாக்காக வரும், கொஞ்சம் இயற்கையாக வளர்த்துறதுனால.
0: கீரை சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கருப்பராயன்பாளையம் எஸ் தங்கராஜ் அவர்கள் கூறும் அனுபவ கருத்துக்கள். கேட்டு பயன்பெறுவோம்.
3: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
4: அர்த்தமுள்ள அரட்டை.
3: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும்

0: காதல கொண்டு வரும்.
1: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி. நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
1: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.

நேரம் 9:59. இவ்வளவு நேரமும் எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி வீக்கெண்ட் ஸ்பெஷலா, இது எங்கள் சாய்ஸ்ல க்ளோரியஸ் 80s பேக் டு பேக்க கேட்டீங்க வித் மீ அஜய் பிரகதி. நேர்களே, இன்னும் சில நொடிகள்ல 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையில இருந்து அஞ்சலாகும். அதை தொடர்ந்து உங்க வீட்டு குழந்தைகள் பங்கு பெறக்கூடிய விளையாட்டு நிகழ்ச்சி சுட்டிஸ் சாய்ஸ். உங்க வீட்டு குழந்தைங்களா ரெடியா இருக்காங்கன்னா கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2312103 மற்றும் ஒரு 2317046. வெளியூர் மற்றும் மொபைல் இருந்து கால் பண்ணா 0422 முன் இணைப்பு என்னோட நீங்க வந்து கால் பண்ணலாம். நிகழ்ச்சியை வழங்குறக்காக இங்க ஆர்ஜி சுதா பிரியா ரெடியா வெயிட் பண்ணிருக்காங்க. ஸ்டே டியூன்டா இருங்க. எஃப்எம் ரெயின்போ 103 கோவை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு சவுகத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான வலுவான ஒத்துழைப்புக்கு அந்நாட்டில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றமடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி சுட்டீஸ் சாய்ஸ். இது உங்கள் வீட்டு குழந்தைகள்லாம் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி. உங்கள் வீட்டு குழந்தைகள் பேசணும் அப்படின்னு ஆர்வமாக இருந்தாங்கன்னா, இல்லை குழந்தைகளை நீங்கள் பேசணும் ஆர்வமாக இருந்தீங்கன்னா, உடனே உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டிய நம்பர் 231-2101-3231-2316. வெளியூர்லேருந்து அழைக்கிறவங்க அல்லது உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து அழைக்கிறவங்க மறக்காமல் 0422 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைக்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி சுட்டிஸ் சாய்ஸ். இது குழந்தைகள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. குழந்தைகள் பங்கேற்று நீங்க நாங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. சோ நிகழ்ச்சியில காத்திருக்கிறேன் முதல் குழந்தை யாரேங்கிறது. வணக்கம்.
1: வணக்கம் மேம், கோத்தகிரியில இருந்து மிஷாலினி பேசுறேன்.
0: மிஷாலினி பேர் ரொம்ப நல்லா இருக்கே மிஷாலினி.
1: தேங்க் யூ மேம்.
0: அப்படின்னா என்ன அர்த்தம் மிஷாலினின்னு? என்ன அர்த்தம்
1: மேம்? ஒரு டைம் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா பியூட்டிஃபுல் வந்து.
0: பியூட்டிஃபுல்லா? என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: போட்டுலாமா?
0: டான்ஸ் பண்ணிடலாமா? ஓகே, இந்த பாட்டு உங்களுக்காக.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம். இரவு 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
1: நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். நாம கேட்டு ரசிச்சிட்டு இருக்க நிகழ்ச்சி சுட்டீஸ் சாய்ஸ். குழந்தைகளாம் ஆர்வமா வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ பேசுறக்கும் ஆர்வமா காத்திருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில காத்திருக்கிற அடுத்த குழந்தை யார் எங்கிறது வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? மேகா பேசுறீங்களா? மேகா எத்தனாவது படிக்கிறீங்க?
2: 6th படிக்கிறேன்.
1: 6th படிக்கிறீங்களா? ஓகே. நீங்க ரொம்ப சமத்து பொண்ணா? ரொம்ப சமத்தான பொண்ணா? ரொம்ப நல்ல பொண்ணான்னு கேட்டேன். ஆமாவா? ஓகேடா. இப்போ நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்றீங்களா?
2: ஓகே.
1: yellow கலர்ல இருக்கிற ஃப்ரூட்ஸ் 3 சொல்லுங்க பார்க்கலாம்.
2: புரியல.
1: yellow கலர்ல இருக்கிற ஃப்ரூட் 3 சொல்லுங்க. 3 சொல்லணும்.
2: mango, banana, pineapple.
1: சூப்பர், அழகா ஆன்சர் பண்ணிட்டீங்க. மேகா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு நண்பன் படத்துல இருந்து பாட்டு வேணும்.
1: நண்பன் படத்துல இருந்து பாட்டு வேணுமா? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா?
2: ஆ, நிறைய பேர் இருக்காங்க.
1: நிறைய பேர்? எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க மொத்தம்? உங்களுக்காக நீங்க நண்பன் படத்துல இருந்து கேட்ட பாட்டு.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி சுட்டி சாய்ஸ். குழந்தைகள்லாம் ரொம்ப அற்புதமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கிற அடுத்த குழந்தை யாரிங்கிறது, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யாரிங்கிறது?
1: வெள்ளம்பட்டியில இருந்து சிபு சாமா சந்தமூர்த்தி பேசுறேங்க.
0: ஓகேங்க, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து சாப்பிடணுங்க, இனிமேல் தான்.
0: இனிமேல் தானுங்களா? ஏனுங்க 10:22 ஆச்சு, இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க?
1: எங்க அம்மா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாவே செஞ்சாங்க, தண்ணி குடிச்சிருந்தாங்களா?
0: ஓகே, ஆ
1: அதனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு.
0: அம்மாக்கெல்லாம் ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்களா வேலைக்கு?

0: பண்ணுவாங்க.
1: அப்படியா, ரொம்ப நல்லா. அப்ப பையனாச்சே நீங்க அப்போ?
0: ஆமாங்க.
1: என்ன படிக்கிறீங்க?
0: 7th ஸ்டாண்டர்ட்ங்க.
1: 7th ஸ்டாண்டர்ட். எந்த வேலையில எல்லாம் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க நீங்க? எந்த வேலையில எல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க அம்மாவுக்கு?
0: தண்ணி பிடிக்கிறப்ப ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் அம்மா கேக்குறதுல ஹெல்ப் பண்ணுவேன்.
1: அப்படியா? கடைக்கெல்லாம் போயிட்டு வருவீங்களா?
0: என்ன,
1: கடைக்கெல்லாம் போயிட்டு வருவீங்களா? ஓகே, வெரி குட் பாய், நல்ல பையன். சரி, இன்னைக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு. நான் ஒரு திருக்குறள் சொல்லுவேன், அதுல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் விட்டுருவேன். அது என்ன வார்த்தை நீங்க கண்டுபிடிக்கணும், ஓகேவா? கற்க கசடர டேஷ் கற்ற பின் நிற்க அதற்கு தக. கற்பவை. வெரி குட், வெரி குட், சூப்பர்மா, அழகா சொல்லிட்டீங்க. ஓகே, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு சிபு சோமா ஸ்கந்தமூர்த்திக்கு?
0: போட்டுலாமா?
1: ஓகேமா, நல்லா என்ஜாய் பண்ணுங்க சண்டே, ஓகேவா?

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சுட்டி சாய்ஸ். இன்னைக்கு நம்ம குழந்தைகள்லாம் ரொம்ப அற்புதமா ரொம்ப ஆர்வமாக வந்து பேசிட்டு இருக்காங்க. குழந்தைகள், உங்கள் வீட்டு குழந்தைகளும் பங்கேற்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2311-2301-2311-706 நிகழ்ச்சியில் காத்திருக்கிற அடுத்த குழந்தை யார் எங்கிறது? வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மித்ரன் பேசுறேன்.
0: மித்ரன் பேசுறீங்க. மித்ரன் என்ன படிக்கிறீங்க? ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டா? மித்ரன், உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா.
1: தேங்க்யூ.
0: ஓகே மித்ரன், இப்போ வந்து நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, கிளாஸ் ரூமில் இருக்கிற ஒரு 5 ஐட்டம்ஸ், அதாவது பொருள், கிளாஸ் ரூமில் இருக்கணும் 5 பொருள், சொல்லுங்க பார்க்கலாம்.
1: சென்ஸ் பாக்ஸ்,
0: சாக்
1: பீஸ், புக்,

0: டேபிள் சேர்.
1: சேர். ஓகே மித்ரன், எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க?
0: கோயம்புத்தூர்.
1: கோயம்புத்தூரா? நாங்க கூட கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம் தெரியுமா? நாங்க கூட கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம் தெரியுமா? தெரியுமா? ஓகே, கோயம்புத்தூர்ல எந்த ஏரியால இருக்கீங்க? ராமநாதபுரம்ல இருந்து கூப்பிடுறீங்களா? ஓகே மித்ரனுக்கு என்ன பாட்டு வேணும்? என்னமா?
0: பேட்டையில இருந்து சாங்.
1: பேட்டையில இருந்து சாங். ஓகே கொடுத்துடலாமா?
0: ஓகே.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம்.

0: பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும் இரவு 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTHலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
1: என்ன
2: பண்ண
1: போறீங்க, என்ன சமைக்க போறீங்க? உருளைக்கிழங்கு வச்சு நான் வந்து பீல கேட்டேன், பட் நீங்க டீன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், பட் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: கிள்ளி படத்துல இருந்து
1: அஜினர் வில்லு பாட்டு வேணும். ஓகே, அந்த பாட்டு கொடுத்தலாம் உங்களுக்காக. கிள்ளி படத்துல இருந்து இந்த பாட்டு

0: நேர்களை இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றுமான் இனிக்குது நிகழ்ச்சியை மறு ஒளிபரப்பு. இன்னைக்கு குட்டீஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமா பேசிட்டே இருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில காத்திருக்கிற அடுத்த சுட்டி யாருங்க? வணக்கம்.
1: வணக்கம், நான் தக்ஷா செல்லபுரத்துல இருந்து பேசுறேன்.
0: தக்ஷா, உங்க பேருக்கு என்ன அர்த்தம் தக்ஷா?
1: எங்க அம்மா அப்பாவும் எங்க அம்மா பேரு ராதா, எங்க அப்பா பேரு கண்ணன்.
0: என்னன்னா பனிப்புகை ஓகே, சூப்பரா விளையாண்டீங்க தக்ஷா. தக்ஷாக்கு என்ன பாட்டு வேணும்?
1: என்ன பாட்டு வேணும்?
0: ஓகே, தக்ஷாக்காக இந்த பாட்டு வந்துட்டே இருக்கு, கேக்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி சுட்டீஸ் சாய்ஸ். இன்றைக்கி குழந்தைகள்லாம் ரொம்ப அற்புதமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் காத்திருக்கிற அடுத்த குழந்தை யாரேங்கிறது வணக்கம். வணக்கம், ஹலோ, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? அன்னூர்லேருந்து பேசுகிறீங்களா? எத்தனாவது படிக்கிறீங்க பாப்பா? ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஓகே, ஹலோ, டெய்லி ஸ்கூலுக்கு எப்படி போவீங்க? பஸ்ல போவீங்களா இல்ல டூ வீலர்ல போவீங்களா இல்ல நடந்து போவீங்களா, எப்படி போவீங்க?

0: டூ
1: டூ வீலரில் அப்பா அம்மா கூட போவீங்களா?
0: ஆமா
1: ஓகேடாம்மா. இப்போ ஒரு கேம் விளையாடலாமா?
0: ஓகே
1: ஓகே, நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன், அந்த வேர்டுக்கு தமிழில் என்னன்னு நீங்கள் சொல்லணும்.
0: ஓகே
1: ஓகேவா?
0: ஓகே
1: மூன்,
0: சந்திரா
1: சந்திரன். ஓகே, அடுத்தது ஸ்டார்.
0: நட்சத்திரம்
1: ஓகே, சன்.
0: சூரியன்
1: ஓகே, அடுத்தது என்ன கேட்கலாம்? ஏர்த். ஏர்த்துக்கு என்ன சொல்லுவாங்க?
0: கப்பல்
1: ஏர்த், ஓகே. ஷிப் வந்து கப்பல், ஏர்த் வந்து பூமி இல்லையா?
0: படகு.
1: ஓகேடாம்மா, சரி. ஓகே, நீங்கள் வந்து மூணு நான் கேட்டேன், மூணு மூணு ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு கிளாப் எல்லாம் பண்ணியாச்சு. ஓகேவா? என்ன பாட்டு வேணும் சொல்ல உங்களுக்கு?
0: குழிப்படத்துல இருந்து மோனிகா பாட்டு.
1: ஓகே, இந்த பாட்டு கொடுத்துடலாமா?
0: ஓகே.
1: ஓகே.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி சுட்டி சாய்ஸ். இன்னைக்கு குழந்தைகள்லாம் பங்கேற்று ரொம்ப அழகாக பேசினாங்க, நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் அற்புதமாக ஆன்சர் பண்ணாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள்.

இன்னும் சில நொடிகளில் மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வாயிலாக நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரலாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

மன் கி பாத் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வருகிறார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட்

0: செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும், ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியிலே இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்
0: சார். நீங்கள் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க? இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன்.
1: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளராக இருந்தேன், பிறகு நான் MBA செஞ்சேன், பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது? இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
0: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம் அது பற்றின பார்வை அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழலில் சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வரை அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும் மக்களுக்கு அறிமுகம் செய்கிற வகையில் ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானித்தேன்.
0: கிருஷ்ணாஜி, நீங்கள் இத்தனை கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்று நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
1: ஆமாம் சார், நான் முதலாவதாக ராஜராஜ சோழன் பற்றி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்களில் ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்லை கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா என் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார் அவர். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோன்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைத்த ஒரு மதியூகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில் 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு பெரிய அரசனாக உருவாகிறாரு, அவரோட பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். அடுத்து 3வது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண். அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 ஆண்டு வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிரித்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியாக ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல்

0: அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களா அவங்க ஆனாங்கன்னா, அடுத்த 100 ஆண்டுகள் வர அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த 3 சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது. அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏற்றுக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
0: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். 2 வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். 2வது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு, இப்படி 2 வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலையும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு, நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின தரவுகள், புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வைங்க, அப்போ தான் எல்லாராலையும் தரவிறக்க செஞ்சு எங்களால் அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்கள் அமல் செஞ்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை. நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது?
0: அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார். நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பிரியம் உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
1: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப
0: ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை. நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது?
0: அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார். நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பிரியம் உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
1: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. மேலும் உங்கள் வழிமுறையும் எப்படி இருக்குன்னா, மக்கள் அதில் இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு

கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடகக் குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குவோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும் போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டுமக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள்தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள் டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கி விடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்து கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா ஷர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டு பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. பிஎம் ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் டி எஸ் நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது.

நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி தோசை சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் பிஎம் ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாயி. அங்கே ஆகாஷ் ரோஹன் என்ற பெயருடைய 2 நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீன் அப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16,000-க்கும் அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10,000-க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்கொளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலு புரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 ஆண்டிலே இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைக்கும்.

கிடைத்தது. பிறகு இவர் கால் ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் ஆயிரக்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5000க்கும் அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரு அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டு மக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்துக் கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சிலபோது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60க்கும் மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23 தேதியன்று தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2வது கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவோகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே
அவகேடோ.

சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பித் தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள், விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் 3 நாம் மகாநாயகன் உத்தம்குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம்குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்புத் திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம்குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம்குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம்குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்ககால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம்குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம்குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம்குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் 4 என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூயன்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது.

0: உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள் அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம்
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: அக்கா, இந்த ஒரு நியூஸ் படிச்சேன், இந்த மேடம் ஒருத்தங்க ஏதோ அவார்டு வாங்கிருக்காங்க. இவங்களோட பேர் பாருங்களேன், ஜெயஸ்ரீ வெங்கடேசன் தான், ஆனா அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிது. VENK தானே வரணும், இவங்க சி போட்டிருக்காங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா வச்சிருக்காங்க.
2: ஒரு அரிய விஷயத்த கண்டுபிடிச்சிட்டே நீ.
0: இல்ல, இருந்தாலும் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கான தெரிஞ்சு
2: அது உனக்கு கண்ணில் படுது. அவங்க வாங்கின அவார்டு என்னன்னு படிச்சியா? அது உன் கண்ணில் படுதா?
0: அத நீங்க தானே எனக்கு சொல்லணும்.
2: புறம்போக்கு அது பேசல. இது வெட்லேண்ட் வைஸ் யூஸ் அப்படின்னு என்ன? ஈர நிலத்தை நிலையான முறையில பராமரிக்கிறது, பயன்படுத்துக்கு எடுத்துக்கிறது, அதுதான் வெட்லேண்டு. மார்ஷ்லேண்டு ரெண்டு இருக்கு. அதே மாதிரி சதுப்பு நிலம், அது சார்ந்த சதுப்பு நிலத்தையும் முறையா பராமரிக்கிறது. இதுக்கான அவார்டு தான் ராம்சர் அவார்டு, இன்டர்நேஷனல் அவார்டு இது.
0: அப்படி
2: அதான் வாங்கியிருக்காங்க. அவங்க
0: என்ன பண்ணிருக்காங்க இவங்க, எதுக்கு இவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க?
2: அதாவது உலகத்துல வந்து 12 பேரை வந்து அவங்க வந்து மார்க் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இந்த வெட்லேண்ட் வைஸ் யூஸ்க்காக 12 பேர் இந்த வேலையை இந்த உலகம் ஃபுல்லாக செய்கிறாங்க. இல்லை, இந்தியாவில் இவங்களை அவங்க மார்க் பண்ணி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்தியா வாங்குற ஃபர்ஸ்ட் விருது. ஜெயஸ்ரீ அவங்க வந்து ராஜமன்றியை சேர்ந்தவங்க, ஆந்திர பிரதேசம். கோதாவரி நதிக்கரையில தான் வளர்ந்துருக்காங்க. இயற்கையை பார்த்து ரசிச்சு வளர்ந்தவங்க.
0: ஓ, என்ன மாதிரி அவங்களுக்கும் இயற்கையில அவ்வளோ ஆர்வம் இருந்திருக்கு.
2: ஆமா ஆமா, வெட்லேண்டை வேஸ்ட்லேண்ட் படிக்கிறியே என்னோட இயற்கை ஆர்வத்தை நான் என்னன்னு சொல்லுவேன். சரி விடு. அவங்க ஆனா PhD வரைக்கும் பண்ணிருக்காங்க அதுல, அந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் ஜெண்டர் அண்ட் பயோடைவர்சிட்டி அப்படிங்கறதுல. கொல்லிமலை கிட்ட இந்த பயோடைவர்சிட்டி பத்தி தான் அவங்க PhD பண்ணிருக்காங்க.
0: பல்லுயிர் பாதுகாப்பு, அதைத்தானே சொல்றீங்க?
2: ஆமா, அதேதான். 2000 ஆண்டுக்கு முன்னாடியே பண்ணி முடிச்சிட்டாங்களா? அப்ப அவங்களுக்கு என்ன, உலகத்துல எங்க போனாலும் அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, 2000 சென்னை பேஸ்டு கேர் எர்த் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட வந்து RJ ரஞ்சித் டேனியல் அப்படிங்கிற ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர், அவரோட சேர்ந்து அதை வந்து உருவாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு 35 தான். என்ன பண்றாங்க தெரியுமா?
0: என்ன,
2: நீ கேள்விப்பட்டிருப்ப, சென்னையில வந்து அப்படியே குப்ப மலையாட்டம் ஒரு இடம் இருந்தது, பள்ளிக்கரணை மார்ஷ் அப்படிம்பாங்க. அங்க ஒரு லேக் இருந்தது, பறவைகள் எல்லாம் கூடும் இடம். அந்த சதுப்பு நிலம் ஒரு காலத்துல நல்லா ஆக்டிவா இருந்தது, பூமியில் நிறைஞ்ச தண்ணி இருந்திருக்கு. ஆனா அது என்ன ஆயிடுச்சு, பல ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாம குப்பைய கொட்டி கொட்டி குப்பை மேடு ஆக்கிட்டாங்க. இப்ப மேடுன்னு சொல்லக்கூடாது, மலைதான். அப்படியே போட்டுக்கிட்டே இருக்காங்களா, அதை சரி பண்ணணும்னு கவர்மெண்ட் கிட்ட அப்பீலுக்கு போறாங்க. அவங்க 32,000 தான் கிராண்ட் அவங்களுக்கு, அதை வச்சு ஃபீல்டு சர்வே பண்ணணும். இங்க இருக்கிற

0: ஒரு அரிய உயிரின வகை இருக்குல்ல, அதை டாக்குமெண்ட் பண்ணணும். அப்புறம் வரக்கூடிய அரிய பறவைகள், வாழும் உயிரினங்கள், புல் பூச்சி செடி கொடி எல்லாத்தையுமே அவங்க வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணணும். அப்புறம் அந்த நீரோட தன்மையை பத்தி படிக்கணும். என்லெஸ் பேப்பர் ஒர்க்குங்கிறாங்க, டாக்குமெண்டேஷனுக்கு அவ்வளவு பேப்பர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவ்வளவும் பண்ணி இந்த மார்ஷ் சதுப்பு நிலம் இருக்கு இல்லையா, இது ஈக்கலாஜிக்கல் வேல்யூ உள்ளதுதான், சுற்றுச்சூழலை பாதுகாப்பிற்காக இது பராமரிக்கப்பட வேண்டிய இடம் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும்ல, அதுக்குதான் இத்தனை வேலை பண்ணியிருக்காங்க அவங்க. ஆனா சில கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து இவங்களுடைய நியாயமான செயல்பாடு, நியாயமான கேள்விதான் கேட்கறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்றாங்க. 2007 தமிழ்நாடு கவர்மெண்டோட வனத்துறை என்ன பண்றாங்க, பள்ளிக்கரணைய வந்து ரிசர்வ் ஃபாரஸ்டா அறிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 700 ஹெக்டேர் அந்த இடம், அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப அப்படின்னா என்னன்னா, அங்க நீ வீடு கட்டக்கூடாது, அந்த இடத்துல வந்து சூழலை கெடுக்கிற மாதிரி எதுவும் கட்டக்கூடாது, அந்த
1: வனப்பகுதியே வனப்பகுதியாவே மெயின்டெயின் பண்ணணும்
0: இல்லையா. இந்த மாதிரி ஈர நிலங்களை வந்து நீங்க அழிச்சிங்கன்னா பிற்காலத்துல இந்த வறட்சி, அதுக்கப்புறம் வெள்ளம் இதெல்லாம் வருங்கிறத முன்னாடியே அவங்க வார்ன் பண்ணிருக்காங்க. சென்னையில ஒரு வெள்ளம் வந்தது இல்ல 2015, அதுக்கப்புறம் தான் சயின்டிஸ்ட் உணர ஆரம்பிச்சாங்களா, ஓ இவங்க சொன்னது கரெக்ட், இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு உணர்ந்து, பள்ளிக்கரணை வெட்லாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கறத சொன்னாங்க. பள்ளிக்கரணை மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கிறதெல்லாம். சோ ஜெய்ஷி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்களா, ஒரு பெண்களால் உருவான ஒரு ஆராய்ச்சி டீமை வந்து அவங்க உருவாக்குறாங்க. அதுல வந்து இளம் ஆராய்ச்சியாளர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அவங்கள கூட்டு இதை சொல்லி தந்து ட்ரெயின் பண்றாங்க. சின்ன பொண்ணுல இருந்து வயசானவங்க வரைக்கும் அதுல இருக்காங்க. இதுக்காகத்தான் அவங்களுக்கு அந்த ராம்சர் அவார்டு வந்து கொடுக்கப்படுது. இயற்கையை நோக்கி போகிறதுக்கு இயற்கை தான் உந்து சக்தியா இருக்கு இல்ல. அவங்க வளர்ந்த சூழல், சின்ன வயசுல பார்த்த இயற்கை இதெல்லாம், ஐயோ நம்ம அப்படி பார்த்தோமே பின்னாடி வர ஜெனரேஷனுக்கு இது பார்க்கக்கூடிய வாய்ப்பு கூட இல்லாம போயிடுமேன்னு பயப்படுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாற்றம் எப்படி வரும், ஈஸியா கிடைக்கிற வெற்றியில ஒன்றும் மாற்றம் வராது, நாள்பட கிடைக்கக்கூடிய அல்டிமேட் நன்மை அதுதானே நமக்கு. எது இதுல என்ன நன்மை பாரு, நான் இப்படி சொல்றேன், ஏதோ கன்ஃபியூஸ்டா பாக்குறியே, நான் என்ன சொல்றேன் புரியுதா உனக்கு?
1: அது புரியுதுக்கா. அதாவது நம்ம வந்து இப்ப ஒரு இடம் வந்து சதுப்பு நிலமா ஈர நிலமா இருக்குன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். நம்ம வந்து அதை வந்து ஒரு டவுன்ஷிப்பாவோ ஒரு கட்டடங்கள் கட்டி ஒரு சிட்டியாவோ மாத்தும் போது அங்க வந்து சேரக்கூடிய தண்ணி வந்து எங்க போகும், பெரும் மழை வரும்போது அந்த இடம் மறுபடியும் வெள்ளக்காடா மாறிடும். அதனால்தான் இயற்கை எப்படி இருக்கோ அந்த நிலங்களை அந்தந்த தன்மையோட வச்சுக்கணுங்கிறீங்க.
0: அதத்தான் இப்ப சொல்ல வந்தேன், அதாவது அந்த பலன் வந்து நமக்கு எப்ப கிடைக்கும்னு அவங்க கேக்குறாங்க. எப்ப கிடைக்கும், பல ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட கிடைக்கலாம், ஆனா அது நீடித்து இருக்கணும் இல்லையா. அதோட தலைமையகம் எங்க இருக்கு தெரியுமா உனக்கு?
1: இந்த ராம்சார் இதெல்லாம் அந்த ஜெனீவால தானே,
0: அங்க ஒரு செக்ரட்டேரியட் இருக்கு, அவங்க தான் இந்த அவார்டை தீர்மானிச்சு கொடுக்கறாங்க. ஜெய்ஸ்ரீ அவர்கள் யாருக்கு சமர்ப்பிக்கிறாங்க தெரியுமா, அவங்க அப்பாக்கு. இந்த பெண்ணை படிக்க வச்சு என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி சுற்றுச்சூழலுக்காக பாடுபடுறதே பழப்பா எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த அப்பாவை தானே பாராட்டணும். என்ன சொல்றேன் தேவி, நம்ம தெருவையே ஒழுங்கா வச்சுக்க மாட்டோம், நம்ம தெருவுல இருக்கிற அந்த குப்பை கூளத்தை எடுத்துட்டு அதை பாதுகாக்கிற வேலை கூட நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். ஆனா ஜெய்ஸ்ரீ மாதிரி ஆட்கள் பாரு, ஒரு பெரிய ஊரோட நன்மைக்காக பாடுபடுறாங்க, அதனாலதான் அவங்களுக்கு அந்த அவார்டு கிடைச்சிருக்கு.
1: ஆமா, வந்து இவங்க செஞ்ச பணிய பத்தி நீங்க சொல்லும் போதுதான் அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். இயற்கைய பாதுகாக்கிறதுக்கு முதல் வழி என்ன தெரியுமா?
0: என்ன சொல்லு பாப்போம்.
1: அதை அழிக்காம இருக்கிறது தான்.
0: சூப்பர்,
1: அது எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கணும். நீர்நிலைகள் நீர் கொண்டதா இருக்கணும்,
0: குப்பை மேடா ஆக்கிடக்கூடாது. அப்புறம் என்ன ஆகும், படத்துல வந்த மாதிரி கிணத்த காணும் சொல்ல வேண்டியது.
1: ஆமா, ஒன்னா தண்ணியால நிரப்பப்பட்டிருக்கும், இல்லனா தண்ணியே இல்லாம வறட்சியா இருக்கும்.
0: ஆமா கரெக்ட் தான், ரொம்ப அழகா சொன்னப்போ ஒரு ஆராய்ச்சி மாணவி ரேஞ்சுக்கு சொல்றப்பாரு.
1: எல்லாம் உங்க கூட சேர்ந்து சேர்ந்து தான் எனக்கு அறிவு வளர்ந்துச்சு, பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறும் சொல்லுவாங்க.
0: அப்படியே ஒரு ஐஸ் பார் எல்லாம் தூக்கி தலை மேல வைக்கிற, இப்ப உனக்கு என்ன வேணும் சொல்லு.
1: புரிஞ்சா சரி, நீங்க தான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே,
0: அவ்வளவுதானே, வாங்கி கொடுத்துட்டா போச்சு, வா போவோம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம்.
1: அப்பாடா, பாராட்டினது பழிச்சிருச்சு, மூடு மாறத்துக்கு முன்னாடி இப்பவே போயிருவோம். அரட்டையில் பங்கு பெற்றார்கள் தேவகி மற்றும் சௌமியா.
2: அர்த்தமுள்ள அரட்டை.

0: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருப்பது
1: என்றோ கேட்டது.

என்றும் இனிக்குது. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்களுடன் சௌமியா. இன்னைக்கு என்ன ரெண்டு சூப்பர் பாட்டு கேட்க போறோம்? இந்த ரெண்டு பாட்டுமே நீங்க கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. அப்படி என்ன படம்? புத்திசாலி பைத்தியங்கள் அப்படின்னு ஒரு படம். சுரேஷ் வந்து ஒரு ஹாட் த்ரோபா இருந்தாரு இல்லையா, அவர் பன்னீர் புஷ்பங்களை நடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்த படம். அப்புறம் மஞ்சள் நீலா வந்ததே, ஆமா அதுக்கும் முன்னாடி வந்த படம். புத்திசாலி பைத்தியங்கள் பேரே கொஞ்சம் கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே. போஸ்டர் எல்லாம் பாத்திருக்கோம், படமும் ஓடிச்சு. சுலக்ஷனா சுரேஷ், பிரசன்னா, பிரசன்னான்னு ஒரு ஆக்டர் இருந்தார்ல, சுப முகூர்த்தம் எல்லாம் பண்ணியிருக்காரு இல்லையா, அவர் நடிச்ச அந்த படம் தான் இது. சில்க் ஸ்மிதா அந்த படத்துல இருப்பாங்க, டான்ஸ் சீக்வன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. இது வந்து 1979 வந்த படம். அப்ப ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன கேட்க போறோம்? இந்த படத்துல இருந்தா பார்க்காதே நீ ஒத்த கண்ணால அப்படின்னு வரும். இது யார் பாடியிருப்பாங்க? மலேசியா வாசுதேவனும் வாணி ஜெயராமும். யார் மியூசிக் இந்த படத்துக்குன்னா? சங்கர் கணேஷ். சோ இந்த பாட்டு எப்படி இருக்கும்? இந்த பொன்னாங்கண்ணி பூத்து வந்ததோ இருக்கே நட்சத்திரம்ல, அதையே கொஞ்சம் அப்படியே பட்டி டிங்கரிங் பண்ண மாதிரிதான் இருக்கும். நமக்கு ரெண்டு மூணு பாட்டோட கலவையா இருக்கும், ஆனா அந்த நாஸ்டால்ஜியா இருக்கும். நமக்கு இப்ப கேட்டது அந்த காலத்துல கேட்டது இல்லையா, அந்த ஃபீல் கொடுக்கும். இப்ப கேட்போமா அந்த பாட்டை? என்ன படம்? புத்திசாலி பைத்தியங்கள்ல இருந்து பார்க்காதே நீ ஒத்த கண்ணால அந்த பாட்டை தான் கேட்க போறோம்.

தஞ்சாவூரு மேளம் வைப்போம் கொஞ்சம் ஒரு ராசாத்து சிறுமுத்தம் ஒண்ணு இப்போ ஆய் சத்தம் எல்லாம் அப்போ சிறுமுத்தம் ஒண்ணு இப்போ பாக்காது.

எஸ், இது ஒரு வெஸ்டர்ன் சாங் இல்லையா, மேற்கத்திய இசை. இது யார் பாடினது? யூரயூ ஹீப் அப்படிங்கிறவங்களோடது. என்ன பேர் இது உரையூ ஹீப்பு? ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். URIAH ஹீப்ஸ் அப்படின்னு இருக்கும், ஆனால் சொல்லும்போது யூரயூ ஹீப் அப்படின்னு சொல்லணும். அது ஒரு ராக் பேண்டோட பேர். அது யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, அதில் அந்த பேர்னிங்கிறவர் லீட் வோக்கலிஸ்ட், அவர் தான் அந்த ஆ ஹம்மிங் இருக்குல்ல பாட்டு, அவர் தான் பாடியிருக்காரு. மிக்குங்கிறவர் லீட் கிட்டாரிஸ்ட், அப்புறம் ரசல் ஒரு ட்ரம்மர், அப்புறம் பில்ங்கிறவர் கீபோர்ட் ஆர்டிஸ்ட். இவங்க என்ன மாதிரி பாட்டு பண்ணாங்கன்னா, அவங்களோடது வந்து ஒரு ஹார்ட் ராக், ப்ரோக்ரஸிவ் ராக்கு, ஹெவி மெட்டல், அதாவது என்னென்ன தமிழில் சொல்லுவோம்ல நம்ம, ஃபோக்கு கொஞ்சம், மெல்லிசை கொஞ்சம், கர்நாட்டிக் கொஞ்சம், வெஸ்டர்ன் கொஞ்சம், அந்த மாதிரி பல கலவையில இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பேசிக்கலாக அந்த ராக் பேண்ட் அவங்க. அப்புறம் வந்து அந்த வோக்கல் ஹார்மனின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாட்ஸ் பாடுறது அப்படிமோ, அதெல்லாம் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஊருக்காரங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது ஆச்சரியம் இல்லை. 1977 லேடி இன் பிளாக் அப்படிங்கிற பாட்டை அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து தான் இந்த பாட்டை நம்ம கேட்டோம். ஓகேவா, இப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஒரே ஒரு மெலடி லைன், எது அந்த ஹம்மிங் இல்லையா உங்களுக்கு கொடுத்தேன் இல்லையா, அது என்ன லைன்? அந்த லைன் இதுலேருந்து மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு முழு பாட்டு, அதுவும் வித்தியாசமான பாட்டு, அந்த பாட்டோட சாயலே இல்லாத, அதாவது இந்த வெஸ்டர்ன் மியூசிக்கோட சாயலே இல்லாத மாதிரி நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டை பண்ணியிருப்பாரு. என்ன ஒரு ஜீனியஸான காம்போசிஷன்ல, நமக்கெல்லாம் எவ்வளோ பிடிக்கும் அந்த பாட்டு. அப்போ அந்த பாட்டோட விடை என்ன?

1979 ரிலீஸான கல்யாண ராமன் அந்த படத்துல வந்த காதல் வந்துருச்சு தான். நீங்க காதல் தீபம் ஒன்று போட்டிருந்தாலும் கரெக்ட் தான். சரி, அதுக்கப்புறம் இந்த பாட்டு இல்லையா இருந்ததா? இதே ஹம்மிங் நம்ம கேட்டோமா? ஆமா கேட்டோம். என்ன படத்துல? ஜப்பானில் கல்யாண ராமன்ல அந்த அப்பப்போய் அம்மம்மோய் அதுலயும் வரும்ல இந்த பாட்டோட ஹம்மிங். படம் வேற நிறைய மாத்தி மாத்தி கொடுத்தீங்க, ஆனா ஆன்சர் ரொம்ப கரெக்டா. எல்லாரும் உடனே உடனே அந்த க்வெஸ்சன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அனுப்பிட்டீங்க. தி கிரேட் ஜீனியஸ் லெஜண்ட் ராஜா சார் அவருடைய கல்யாண ராமன் அந்த படத்துல வந்து காதல் வந்துருச்சு அதை விடை. சரி, நம்ம அதுல யாரெல்லாம் நமக்கு உடனே டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க பாப்போமா விடையை. நான் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் நான் கொடுக்கல, ஏன்னா டைப் அடிச்சு நமக்கு மெசேஜ் அனுப்புற டைம் இருக்கு இல்லையா, அதுதான். ஆல்மோஸ்ட் எல்லாருமே உடனே உடனே அனுப்பிட்டீங்க. பாபு மாதவன் அவினாசிலேந்து, முடப்புலூர்ல இருந்து கீதா, ஆஹா டக்குன்னு மெசேஜ் பண்ணிட்டீங்களே. சரண் மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன், அப்புறம் வந்து தேவனூர் ஜோதிலட்சுமி, சையத் ரசூல் செல்வபுரம், சுரேஷ்குமார் தென் பொன்முடி, அப்புறம் ராஜாமணி, சிவகுமார் கிருஷ்ணன் கோத்தகிரி, வெள்ளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் அண்ட் ஃபேமிலி, வடவள்ளி கிரிஜா, செல்வலட்சுமி ராஜவீதியிலேருந்து சரவணன், SIHS காலனியிலேருந்து சாமி செட்டிப்பாளையம்லேருந்து யாரது, வேலூர் ரேவதி குடும்பத்தார், டாடாபேட்லேருந்து விஸ்வநாதன், விஜயகுமார் வரதராஜபுரம், திருப்பூர் ரேவதி மோகனா, மணவை சந்திரசேகர், பிரபு தேவி ஸ்ரீசாய் அவினாசி, பீடம்பள்ளி வாசுதேவன், கோணமலை ஆனந்தன், கஞ்சம்பட்டி ஆர் கே சண்முகானந்தம், ஈரோடு சூரம்பட்டி வலசு பா இளங்கோ குடும்பத்தார், பாரதி மகாலிங்கம் கள்ளி வலசு, பூலவப்பாளையம் ஆனந்த முருகன், ஜப்பானில் கல்யாணராமன் கேட்டிருக்காரு, ஏதோ ஒன்னு கல்யாணராமன் வந்தா போதும், ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம் லேந்து, பாலூர் ஏவதி தெலுங்கு பாளையம், புனிதவதி நிதிஷ், அப்புறம் வந்து மேனக்கா விஜயகுமார் அண்ட் ஃபேமிலி மடத்துக்குளம், செந்தில்குமார் ரமணமுது எலிப்புதூர், ஹோப் காலேஜ் பிரணயா குகன் மதுக்கரை பெரியசாமி, உமா கணேஷ் சிறுமுகை, ஷண்முக சுந்தரம் ரமண முதலி புதூர், சுதாகர் ஜீவா கேன்பாளையம் பேச்சிமுத்து, நடராஜ் சாந்தி பொன்னே கவுண்டன்பாளையம், சுமித்ரா பொள்ளாச்சி சேரன் மாநகர், வியன் இளங்கோ சாமி செட்டிப்பாளையம்.

0: டெய்லர் முருகன் பொள்ளாச்சி, குகன் சிந்து, அவங்க குழந்தைதான் இதை வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கான்னு போட்டிருக்காங்க. பலே நாமுத்துக்குமார் ராதிகான் ஃபேமிலி, ராஜி ஐயப்பன், ஹரிணி மகாலிங்கம், டெய்லர் திருமுருகன் இந்த ஊர்ல இருந்து, ஷர்மிளா பானு செல்வபுரம், சிறுமுகை சோமு கலைவாணி, அப்துல் கஃபூர் செல்வபுரம், ஜேவியர் பால் ஒரு வழியா அனுப்பிட்டீங்க ஜி என் மில்ஸ்ல இருந்து, கனகரத்னம் கனியாம்பூண்டி, மினி கண்ணன் அண்ட் துஷாரா சரவணம்பட்டியிலிருந்து, சுமத்தி கவுண்டம்பாளையம், சுமதி பெருமாள் சாமி சாவக்காட்டுப்பாளையம், ஏமா இது வேற சுமதி அது வேற சுமதி, அப்புறம் காவிரிப்பாளையம் கிருஷ்ணவேணி, அப்புறம் அவர் ஓன் அனௌன்சர்ஸ் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க பாப்போமா, கவிதா, மேஸ்ரீ, தமிழரசி, சர்க்கார் கண்ணாடி புத்தூர், முனுசாமி, அரவிந்த், எல்லாம் சொல்லியிருக்கீங்க கரெக்டா சொன்ன உங்க எல்லாருக்கும் இந்தாங்க பிடிங்க பலத்த கைத்தட்டல். ஓகே, இந்த வார குவிஸ் என்ன, இப்ப வரப்போற பாட்டை கேளுங்க. இன்னைக்கு குவிஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, கேளுங்க பாட்டை.
1: Now as the ladder of life has been strung, you might think a sweep's on the bottom most rung. No, I spends me time in the ashes and smoke. In this all wide world, there's no happier bloke. Chim chiminy, chim chiminy, chim chim chiri. A sweep is as lucky can be.
0: கேட்டிங்களா? நல்ல கேட்டிங்களா? ஓகே. இந்த பாட்டு தமிழ்ல ரெண்டு பாட்டை ஞாபகப்படுத்தும், ரெண்டு பாட்டு அதுல இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்கு. அப்படியேவா அப்படின்னா, ஆமா அப்படியேதான் இருக்கும், கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுமே ஃபாஸ்டா வரும், ஒன்னு ரொம்ப ஃபாஸ்டா வரும். ஐயோ குழப்பமா இருக்கே, சரி இப்படி குழு கொடுத்துறேன். ஒன்னு ரொம்ப பழசு, 60s 60களில் வந்தது, இன்னொன்னு 70களில் வந்தது, கண்டுபிடிச்சிடலாம்ல. ஈஸி, ஈஸியோ ஈஸி. க்ளூ வந்து அந்த பாட்டுலயே இருக்கு, அந்த வரியிலயே இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன், ரெண்டு பாட்டுன்னு சொல்லியிருக்கேன்னா அட்லீஸ்ட் ஒன்னாவது நீங்க சொல்லலாம். ரெண்டு பாட்டு யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாப்போம். அந்த தில்லாலங்கடி எரித்தனமான ரசிகர் நம்மள யார் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி பாப்போம். அந்த ரெண்டையும் ஒரே நேரத்துல கண்டுபிடிச்சு பலத்த கைத்தட்டல யார் வாங்கிட்டு போறாங்கன்னு பாப்போம். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணும். நம்பர் வேணுமா? இதோ சொல்றேன், 9 58 58 00 03. என்றோ கேட்டது இன்றும் மினிக்கிறது இல்ல. நெக்ஸ்ட் சாங் என்னன்னா, வேற ஒரு படத்துல இருந்து இப்ப பாட்டு கேட்க போறோம். அந்த படம் என்ன, அவளுக்காகவே நான், அப்படி ஒரு படமா? அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சா என்னன்னு தெரியல, ஆனா அந்த படத்துக்கு இசை யாருன்னு கேட்டா நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். இவரா இந்த படத்துக்கா அப்படின்னு, மதுரை சோமசுந்தரம் என்கிற மதுரை சோமு, கிளாசிக்கல் சிங்கர், மருதமலை மாமணியே, அவரா? அவரே தான். அவரும் ஹரிராம் அப்படிங்கிற ஒருவரும் சேர்ந்து இசையமைத்த படம் தான் இது, அவளுக்காகவே நான். அதுல என்ன பாட்டு, எனக்கு ஒரு எண்ணம் அப்படின்னு வர பாட்டு. இந்த பாட்டை யார் பாடியிருப்பா, எஸ்பிபி சார் பாடியிருப்பார். இந்த பாட்டை கேட்கும் போதே நமக்கு தோணும், இதே மாதிரி ஒரு ஹிந்தி பாட்டு இருக்கேன்னு. உங்களால கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க, இருக்கு இதே மாதிரி ஹிந்தி பாட்டு எஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணது இருக்கு. சரி, அதுல இன்ஃபுளுயன்ஸ் ஆயோ இல்ல அதையே கூட நம்ம பண்ணிக்கலாம்னு இவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா எஸ்பிபி சார் பாடுற அவரோட வாய்ஸ், அந்த பிஞ்சு குரல், டோனல் குவாலிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது இது 70களுடைய நடுவாந்திரமா வந்திருக்கணும், 76 77. இது சிவகுமார் நடிச்ச படம், பிஃபோர் 80s. இது மதுரை சோமு அவர்கள் இசையில வந்த படம், அவளுக்காகவே நான். அந்த படத்துல இருந்து இந்த பாட்டு, என்ன பாட்டு, எனக்கு ஒரு எண்ணம். எழுதுனது யார் தெரியுமா, லிரிக்ஸ் கண்ணதாசன் அவர்கள். ஆமா, இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் கூட அவர் எழுதியிருக்கார் பாருங்க. எஸ்பிபி சார் எப்பவுமே கலக்கலா தானே பாடுவார், பாட்டு கேட்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இப்ப அந்த பாட்டை கேட்டு ரசிப்போம், கேட்போமா?

தேன் கொஞ்சம் எடுத்து கொடுத்தால் வீணாகுமோ? இனிக்கும் இன்பத்தில் விழுந்து துடித்தால் என்னாகுமோ?

சரி, இப்போ உங்க மெசேஜஸ்லாம் படிக்கிற நேரம். போன வாரம் நம்ம புதன்கிழமை ரெக்கார்ட் பண்ணிட்டோமா, வியாழக்கிழமை கடிதம் எல்லாம் வந்தது, அதனால அதோட மெசேஜை அகாமடேட் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு படிச்சிடலாம். அதை போன வியாழக்கிழமை வெல்னஸ் கோச் வேணுநாதன் அவர்கள் பங்கெடுத்த லைவ் ஷோ இருக்கு இல்லையா, அது உடல் நலம் மனநலம் பற்றிய தகவல் குறிப்புகள் அருமை அப்படின்னு ஆறுச்சாமி தடாகம்லேருந்து அனுப்பியிருக்காரு. அப்புறம் கூடவே ஜீவா உஜயனூர் கோவையிலேருந்து, அது எங்க இருக்கு உஜயனூர் சொல்லுங்க பார்ப்போம், மெசேஜில் சொல்லுங்க. ஆரோக்கியமாய் வாழ ஆயிரம் வழிகள் உண்டு, அதில் சில வழிமுறைகளை விளக்கி கூறிய நிகழ்ச்சி அருமை, அதான் ஆர்ஜே மஞ்சு நல்லா பண்ணாங்க அப்படின்னு இவர் போட்டிருக்காரு. யார் இது? விமலா வேணுகோபால், மலைக்கவுண்டன் பாளையம்லேருந்து. ஆர்ஜே பானுரேகா செய்த லஞ்ச் டைம் கேம் ஷோ ரொம்ப நல்லா இருந்தது. புதுசு புதுசா நம்மளும் கேம் ஷோக்கு ஐடியா கொடுத்துட்டு தானே இருக்கோம், அதனால எல்லா ஆர்ஜேஸும் நீங்க பாராட்டுறீங்க, தேங்க்யூ. ராஜி ஐயப்பன் ஜிஎன் மில்ஸ்ல இருந்து என்ன போட்டிருக்காங்க, தொழில் முனைவோர் இந்திரா கோபாலன் அந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது, கேம் ஷோவும் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. மனவை சந்திரசேகர் என்ன போட்டிருக்காரு, ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா மாதிரி ஒரு நாள்ல ரெண்டு சுவையில நேயர் விருப்பம் பாடல்களுக்கு நேரம் ஒதுக்கி தரீங்க, அதே ஒரே டிஸ்ட்ரிக்ட், காலையிலும் கோயம்புத்தூர் தரீங்க நைட்டும் கோயம்புத்தூர் தரீங்க, காலையில ஈரோடு தரீங்க நைட் ஈரோடு தரீங்க, ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்யூ அப்படின்னு கொடுத்திருக்காரு. அதான் ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்னு கொடுத்திருக்காரு, ஓகே ஃபைன். பாயிழங்கோ சூரம்பட்டி வலசில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, தேசிய கொடி வடிவமைத்த சுரேகா தியாப்ஜி பற்றிய விவரம் அருமை, அர்த்தமுள்ள அரட்டை அர்த்தமுள்ளதாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. ஹரிராம் நீங்க என்ன போட்டிருக்கீங்க, நான் வயலின் பீஸ் பிளே பண்ணதை பத்தி அவர் அதை பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, இந்த டாமஞ்செரியில வர்ற அந்த வயலின் பீஸுன்னு, நான் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லவே இல்லை, நானே அஞ்சு பாட்டு சொல்லிட்டேன், இந்த அஞ்சு பாட்டுக்கு நடுவுல வந்த வயலின் இதை ஒருத்தர் வாசிச்சது, நான் திருப்பியும் சொல்றேன், கணேஷ்

ராஜகோபாலன் கிரேட் வயலின் மாஸ்டர், அவர் வாசிச்ச அந்த வயலின் பீஸு, பல பாடல்கள், அதாவது பார்க்காதே பார்க்காதே, உனக்குள் நானே, மழை மழை, இந்த மாதிரி விதவிதமான பாட்டில் அவர் வாசிச்சிருக்காருன்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள். அது என்ன வாசிச்சாலும் அதை எடுத்து போட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. உங்களை நான் எதையும் கண்டுபிடிக்க சொல்லலை. சங்கு புஷ்பங்கள் படத்தில் நடித்த நடிகர் கபில் தேவ்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லையில கூட அவர் தான் நடிச்சிருப்பாரு. அதுலேருந்து ஒரு பாட்டை நீங்கள் என்ரோல போடுங்களேன்னு யார், அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியம், நீங்கள் கேட்டிருக்கீங்களா என்ரோல என்ன பாட்டு போடுவோம், நம்ம போடாத பாட்டு தான் கேட்கவே கேட்கல அப்படிங்கிற பாட்டை தான் போடுவோம். ஆனா அந்த ராத்திரிக்கு சாட்சியில அப்படி இல்லை, அந்த பாட்டை அடிக்கடி கேட்கிறோமே, எதிர்பார்த்தேன் இளங்கிளிய காணலியே, எப்போ போச்சு, இந்த சண்டையில கூட போட்டோமே இல்லையா. சோ அதனால அந்த பாட்டு என்ரோவில் வராது. யார் மியூசிக் சொல்லுங்க பாப்போம், கே வி மகாதேவன் மாமா அவர்கள் இசையமைச்ச பாட்டு. குணசிங் அப்படின்னு ஒரு இசையமைப்பாளர் இருந்ததை இன்றுதான் தெரிந்து கொண்டேன். இரண்டாவது பாடல் தாளம் போட வைத்தது என்றோ கேட்டதுல அப்படின்னு

அப்படின்னு போட்டிருக்காரு. தேசிய கொடி வடிவமைத்தவர் பற்றிய தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு அவரே போட்டிருக்காரு. சூலூர் ஆறுமுகம் என்ன போட்டிருக்காரு, சைவ நாற்காலியில வேலைவாய்ப்பு அலுவலர் மகேஸ்வரன் அவர்களுடைய அனுபவம் அருமையாக இருந்தது அப்படின்னு பாராட்டியிருக்கார் நிகழ்ச்சியை. முடப்பலூர் கீதா என்ன கொடுத்திருக்கீங்க, ஓண ஆசம்சங்கள் கொடுத்திருக்காங்க. நீங்கள் எல்லாவரும் எங்களுடைய நாட்டிலேக்கு ஸ்வாகத்தம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அன்னைக்கு வந்து தமிழரசி ஏதோ ஒரு ஊர் பண்ணாங்க கேரளால, அதுக்கு அவங்க ஊர்கிட்ட இல்ல, அதனால ஸ்வாகத்தம் கொடுத்திருக்காங்க. தேங்க்யூ கீதா, உங்களுக்கு ஓண ஆசம்சங்கள். ஆனாலும் நம்ம இந்த ப்ரோக்ராம் வரும்போது ஓணம் முடிஞ்சிருக்கும், இருந்தாலும் என்ன விசேஷம் சொல்லி வைப்போம். ஜெகநாதன் புலக்காட்டுப்பாளையம்ல இருந்து என்ன கொடுத்திருக்காரு, ஆரோக்கியமே ஆனந்தம். அந்த நிகழ்ச்சி வந்து டாக்டர் நூருல் பங்கெடுத்தார் இல்லையா, மூட்டுவலி கைவலி பற்றி டாக்டர் அவர்கள் சிறப்பாக பகிர்ந்து கொண்டார். சௌமியா மேடம் நீங்க நல்லா உரையாடினீங்கன்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த் செண்பகராமன் நாடகம் நமது நிலைய படைப்பாக வந்தது ரொம்ப அருமையா இருந்ததுன்னு பிரபாகரன் பாராட்டியிருக்காரு. அலைவரிசை ஒண்ணுல கேட்டிருக்காரு, அதையே வந்து சண்முக ஆனந்தமும் பாராட்டியிருக்காங்க. நான் பலமுறை ஜெய்ஹிந்த் அதை சொல்லி பார்த்தேன், உற்சாகமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கு வந்து நம்ம சுரையா அத்தியாப்ஜி அந்த கொடி வடிவமைப்பு அதை பத்தி சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி குறிப்பை பத்தியெல்லாம் நீங்க சொன்னீங்க இல்லையா, அது ரொம்ப சிலிர்ப்பா இருந்தது, சுதந்திர தினத்துக்கு ஏத்த மாதிரி வந்தது அப்படின்னு போட்டிருக்காரு அவரு. நன்றி. மயக்கும் மாலை மயக்கத்தான் வைக்கிறது, கி ராஜநாராயணன் சொல்வது போல சுகமாத்தான் இருக்கு, தடை இன்றி தொடர்ந்து பாடல்கள் கேட்பது அப்படின்னு சொல்லிட்டு யார் போட்டிருக்கா, பாபு மாதவன். காலை 9 மணி பாடல் வாட்டி வதைத்தாலும் 4 மணி பாடல்கள் அது ஈடுகட்டி விடுகிறது அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது 9 மணி உங்கள் சாய்ஸ சொல்றாரு, அது என்ன பண்ண முடியும், அதாவது 2015 இருந்து லேட்டஸ்ட் அது போட்டுதான் ஆகணும் இளைஞர்களுக்காக இல்லையா. நம்மள பலருக்கு வேணா பிடிக்காது, பட் இளைஞர்களுக்கு பிடிக்குமே, போட்டுத்தானே ஆகணும். சித்திரச்சவானம்ல வந்த பெயிண்டரோட இன்டர்வியூ பவதாரிணி நல்லா இருந்ததுன்னு புனிதவதி நிதீஷ் போட்டிருக்காங்க. உங்க ப்ரோக்ராம் கலக்கல் அப்படின்னு நம்ம வசந்த இல்லம் அத்தமிழ் அரட்டை என்றோ கேட்டது எழுத்தி சொல்லியிருக்காங்க. போத்தனூர் என் பாலசுப்ரமணியன், போன வாரம் உங்க லெட்டர் கிடைச்சது ஆனா இன்னைக்கு சேர்க்க முடியல. என்ன கொடுத்திருந்தீங்க, சைவ நாற்காலி நிகழ்ச்சியில கேப்டன் ராமசுப்ரமணியம் ஜெட்டு வேகத்துல அவர் உங்களுக்கு பதில் தந்தாரு, நல்லா இருந்தது, நிறைய தகவல் சொன்னாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்க வந்து பாட்டு ரெக்வஸ்ட் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு வீக்கெண்டு போடப்படும் சரியா. அப்புறம் கீழ்கொந்தா போஜன்கிறவர் என்ன அனுப்பியிருக்காரு, 15 ஆகஸ்ட் 15 டாக்டர் ஜி பக்தவச்சலம் அவரோட இன்டர்வியூவை வந்து நான் கேட்டேங்க. 84 வயசானாலும் 800 செவிலியர்கள் 150 மருத்துவரின் பெயரை ஞாபகமா வச்சு நான் பேர் வச்சுதான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சிரிக்க சிரிக்க பேசினாரு. கேட்க ரொம்ப நல்லா இருந்தது, கேட்டு மகிழ்ந்தேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அறிவிப்பாளர் நீங்கள் எதை கேட்டாலும் அவர் உடனே பதில் கூறியது சுவை. நான் அறிவிப்பாளர் இல்லை, நிகழ்ச்சி தலைவர். இந்த மயக்கும் மாலை அப்புறம் வந்து காலையில 9 மணி அதாவது வீக்கெண்ட் இல்லையா, இதெல்லாம் ஒரு 6-7 பேர் ரெகுலரா பாராட்டுறீங்க, அவங்க எல்லாருக்கும் நன்றி. கோணமலை ஆனந்தன், பிரபுதேவி, ஸ்ரீ சாய், பாபு மாதவன், பிரேம்நாத், குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து, அவங்க எல்லாருக்கும் நன்றி. சவுக்கார் அம்மாவின் நினைவை போற்றும் நட்சத்திர மயிலிறகு வந்தது பாத்தீங்களா, ஆர்ஜே பௌசியா சகோதரி பண்ணாங்களே, ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இது யாரும் பேரே நீங்க போடல போங்க. மஞ்சு பௌசியா அவங்க ரெண்டு பேரும் டீ கடை பண்ணாங்க பாருங்களேன், பள்ளி பருவத்தில் கான பதில் இதுன்னு போட்டிருக்காரு யாரு, சாய் மனோகர். பள்ளி பருவத்தில் நான் கணித பாடத்தில் தவிர மற்ற பாடத்திலெல்லாம் முதல் மதிப்பெண், யூ கேன் அண்ட் யூ வின் என்று உற்சாகப்படுத்திய வார்த்தைகள் தோழி ஒருத்தங்க சொன்னதுனால என் பள்ளி இறுதி படிப்பில் கணிதத்தில் 100க்கு 100 வாங்கினேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த டாபிக் ஏத்த மாதிரி அவரு நமக்கு பகிர்ந்திருக்காரு பேஸ்புக்ல. சுதாகர் ஆதித்தன் சேரன் மாநகர்ல இருந்து அவர் என்ன போட்டிருக்காரு, சாய்வு நாற்கள் நிகழ்ச்சியில உங்களோட தேன் குரலை கேட்டேன், ஓஹோ டீ கடையில் முகம் தெரியாத தேவதைகள் கலந்து கொண்டு கலக்கு கலக்கு என்று கலக்கினார்கள். ஹலோ, தேவதைகள் மட்டும்தானா, சில சில பல தேவர்களும் வந்தார்களே, அவர்களை வந்து நீங்க குறிப்பிட்டீங்கன்னு சொல்லவில்லை. ஓகே, எனிவே டீ கடைக்கு நீங்களும் ஒரு நாள் வாருங்கள், யாரு அக்காவையும் தங்கையும் தேவி கிட்ட நான் சொல்றேன், சரி பாப்போம். ஓகே, அப்புறம் 1 பைசா மிட்டாய் நானும் வாங்கியிருக்கேங்க சுதந்திர தினத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அது ஆரஞ்சு மிட்டாயோட அது இன்னும் சூப்பர் இல்லை.

0: ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்டே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர், போதைப் பொருளால் தனிநபர் மட்டுமன்றி ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் பாதிப்படைவதாக கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது. போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை. இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப் பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும் போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டாக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள்.
0: ஆகஸ்ட் மாதத்தில் தேசப்பற்றை உணர்த்தும் வகையில் இல்லந்தோறும் தேசிய கொடியை ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றதாக பிரதமர் தெரிவித்தார்.
1: என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. வீடுகள் தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. இந்த ஆண்டு சூரியப்பத் திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன.
0: பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் பயனடைந்துள்ளதாக பிரதமர் கூறினார்.
1: என் கனிவான நாட்டு மக்களே, பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கி விடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள்.
0: பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
1: நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. இவர்களிலே பல மாணவர்கள் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.
0: புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்துதல் காரணமாக சிறிய பண்ணைகளில் வருவாயும் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியிருக்கிறார்.
2: தமிழ்நாடு

0: கொடைக்கானல்
1: தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் அரை ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவோகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது, அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்களில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள், விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது.
2: பண்டிகைகளின் போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற வேண்டுகோளை விடுப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
1: செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும் போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும்.
2: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பெண்களின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசியதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சக்தி சாத் இயக்கம் மூலம் 108 நாடுகளைச் சேர்ந்த 12,000 மாணவிகள் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் குறித்து கற்றுக்கொண்டதாக பிரதமர் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷாவத் மிர்சியேயோவுடன் தாஷ்கண்டில் ஆலோசனை நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக உஸ்பெகிஸ்தான் யோகா அமைப்பு சார்பில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொண்டார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய இளையோர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். புதுதில்லியில் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் மிதிவண்டி பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என தெரிவித்தார். இளைஞர்கள் நாள்தோறும் 1 மணி நேரம் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய இந்திய கிரிக்கெட் அணி பயிற்சியாளர் திரு கௌதம் கம்பீர், உடற்பயிற்சி மூலம் சுயசார்பு இந்தியாவை உருவாக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. இந்த நீட் தேர்வை எழுத 273,000 MBBS பட்டதாரிகள் பதிவு செய்திருந்தனர். காலை 9 மணிக்கு தொடங்கிய நீட் தேர்வு மதியம் 12:30 வரை நடைபெற்றது. சென்னை, காஞ்சிபுரம், மதுரா, தில்லி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேர்வு நடைபெற்றது. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 734 அதிகரித்துள்ளது. காணாமல் போன 2,500 மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை 4,400 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே போட் கோஷியாற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நேபாள அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கு 11 டன் நிவாரணப் பொருட்கள் விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அத்தியாவசியப் பொருட்கள், தொழில்நுட்ப மற்றும் நிவாரணப் பொருட்கள் விமானம் மூலம் காட்மாண்டு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 319 பேரில் 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேபாளத்தில் சிக்கித் தவிக்கும் தமிழர்களை மீட்க முதலமைச்சரின் உத்தரவுக்கு ஏற்ப தில்லியில் முகாமிட்டு பணிகளை ஒருங்கிணைத்ததாக கூறினார். தமிழகத்திலிருந்து 319 பேர் பல்வேறு குழுக்கள் மூலம் நேபாளம் சென்றிருந்ததாக அவர் தெரிவித்தார். இதில் 219 பேர் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்தே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றிருக்கிறார். முன்னாள் இந்திய கால்பந்து அணித் தலைவர் பாய்சங் பூட்டியா அவருக்கு இந்த விருதை வழங்கினார். கால்பந்து விளையாட்டு வீரர்கள் சங்கம் சார்பாக வழங்கப்படும் இந்த விருதுக்கு நாட்டில் உள்ள கால்பந்து வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில்

இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்டே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் இங்க எல்லாமே தூளு.
1: நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் 103.3 கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். இனி தொடர்ந்து கேட்கலாம் வசந்த இல்லம்.
2: விஜயகுமார் வரதராஜபுரம்லேருந்து என்ன போட்டிருக்காரு, போம் ஊர்வலம், அது சூப்பராக இருந்ததுன்னு. ஓகே, குகன் சிந்து அவங்க எல்லாருமே அதை பாராட்டியிருக்காங்க. நம்ம தேசிய கொடி உருவான வரலாற்றை அழகாக சித்தரித்திருந்தீர்கள், அதை நான் அறியாதிருந்தேன். சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா கண்ணு சார் பாரிஸ் பிரான்ஸ்லேருந்து அனுப்பியிருக்காரு. என்ன கௌரவப்படுத்த பாடல் போட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சார். நீங்க 12 வயசுல தான் இந்த பாட்டை கேட்டேன்னு சொன்னீங்க, உங்களுக்கு 70 வயசுன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க ரொம்ப லேட்டா கேட்டிருக்கீங்க. நானே 8 வயசுல கேட்டேன். ஓகே, ஆனா ரொம்ப நல்ல பாட்டு. அந்த படத்துல வந்து இந்த பாட்டே இல்ல, அது உங்களுக்கு தெரியும்ல, அந்த பாட்டு இடம் பெறலன்னு. அந்தோணி ராஜ் சென்னையில இருந்து அவர் என்ன போட்டிருக்காரு, ரெயின்போ வைப்ஸ்ல வந்து சாங்ஸ் நல்லா இருந்ததுங்க, பாடல்கள் அருமையா இருந்தது. சவுகார் ஸ்பெஷல் மயிலிறகு வந்து ரொம்ப அருமை. இதுல வந்து ஆர்ஜே பௌசியாக்கு இன்னொரு பாராட்டு நான் கொடுத்தாகணும். அன்னைக்கு ஒரிஜினலா என்ன நம்ம காலையில இருந்து ஹைலைட் பண்ணிருந்தோம் இல்லையா, மியூசிக் டைரக்டர் சுதர்சனம், பழம்பெரும் இசையமைப்பாளர் சுதர்சனம் அவர்கள் இன்றைய நட்சத்திரம், மயிலிறகின் நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கடைசியில இன்னைக்கு என்னாச்சு, சவுகார் அம்மா வந்து காலமாயிட்டாங்க இல்லையா, அதனால உடனே மாத்திர மாதிரி ஆச்சு. அதே மாதிரிதான் அதுக்கு முந்தின வாரமும் ஆச்சு. ஆமா, நிகழ்ச்சியை அவங்க ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. அன்புராணி சென்னையில இருந்து அவங்களும் அந்த மயிலிறக பாராட்டி அப்பப்ப நிகழ்ச்சியை பாராட்டி அனுப்புறீங்க. தேங்க்யூ. குணசேகரன் பணப்பள்ளி, அர்த்தமுள்ள அரட்டை அருமை, தேசிய கொடி சுதந்திர தின விழா தகவல் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதுதான் சர்க்குலேட் ஆயிட்டே இருந்தது. சங்கு புஷ்பங்கள் பாடல்கள் மிக மிக அருமை, வெரி ரேர் சாங்ஸ், குடோஸ் டு த டீம் அப்படின்னு யார் போட்டிருக்காரு, மகாதேவன் வெள்ளலூர்ல இருந்து. ஹலோ சார், இது வந்து டீம் எல்லாம் இல்ல, நான் ஒரே ஆளுதான் அதை யோசிச்சு எடுத்து உங்களுக்கு போடுறது. எனிவே தேங்க்யூ. சிறுமுகை தங்கவேல் அப்புறம் வந்து கண்ணப்பன் பழனிசாமி இவங்க ரெண்டு பேரும் என்ன போட்டிருக்காங்க தெரியுமா, 22ஆம் தேதி வந்த கீதா ரவிச்சந்திரன் பண்ண கவிதையும் கானமும் பாராட்டி இருக்காரு. அவங்க எல்லாம் 70s songs போட்டாங்க இல்லையா, அந்த காலத்தில் ரேடியோ முன்னாடி உட்கார்ந்து கேட்ட ஞாபகம் கண்முன்னே வந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. மேடம் கிரேட் டு ஹியர் அபவுட் 1000-year-old டெம்பிள் அப்படின்னு அனந்த கிருஷ்ணன் சார் போட்டிருக்காரு. ராஜேந்திர சோழன் ரெனோவேட் பண்ணதுன்னு நீங்க சொல்லிருந்தீங்க, நிறைய நீங்க உங்க எஃபர்ட் போட்டிருக்கீங்க, ஒரு கிறிஸ்பா அதை பிரசன்ட் பண்றதுல ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி லிசனர்ஸ் நேயர்களுக்கு வந்து அந்த கோயிலுக்கு போகும்போது இந்த டீடைல்லாம் அவங்க மனசுல வச்சுப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ அனந்த கிருஷ்ணன் சார். அடுத்தது வந்து ராஜா கண்ணு சார் பிரான்ஸ்ல இருந்து என்ன போட்டிருக்காரு, இந்த திருக்கோவில் பற்றிய உங்களின் 10 நிமிட விளக்க உரை அருமை, ஆன்மீக செறிவோடும் இருந்தது, குறிப்பாக நெய்குள தரிசனம் அப்படின்னு ரொம்ப பாராட்டி எழுதியிருக்காரு. பிரேம்நாத் பிரியநாயக்கம் பாளையம், கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், பிரபுதேவி ஸ்ரீசாய் இவங்க எல்லாருமே இந்த பாராட்டி இந்த தல வரலாறு இன்னும் கேட்கணும் போல இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தேங்க்யூ சோ மச். தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்களி வெங்கையாங்கிறது தான் தெரியும், ஆனா நடுவுல சக்கரத்தை வைத்து வடிவமைத்தவர் சுரையா தியாப்ஜி என்பது உங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக அறிந்து கொண்டேன் அப்படின்னு கனகரத்னம் கன்னியாம்புண்ணிலிருந்து அனுப்பியிருக்காங்க. பிரகதி சொன்ன கதை அருமை அப்படின்னு படித்ததில் பிடித்ததை வந்து எல்லாரும் பாராட்டி இருந்தீங்க. விஜயகுமார் வரதராஜபுரம், சண்முகானந்தம், கீதா முடப்பலூர்லேருந்து, அப்புறம் சர்க்கார் கண்ணாடி புத்தூர்லேருந்து முனுசாமி இவங்க எல்லாருமே கு அழகிரிசாமி எழுதிய குமாரபுரம் ஸ்டேஷன் ஆன கதை வந்து நன்றாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வாரம் ஏதாவது உங்களுடைய மெசேஜஸ் படிக்கலன்னா கண்டிப்பா அடுத்த வாரம் அது கண்டினியூ ஆகும். ஓகே சரி, 12:40 ஆப்போகுது.
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சி தொடர்கிறது.

0: கலியுக கண்ணன் மயிலிருக்கிற திரை விமர்சனம் வந்தது இல்லையா, அதையும் அப்பா ரொம்ப அருமையா இருந்தது. நடிப்பு வந்து பலம், பாடல் அருமை அப்படின்னு நிறைய பேர் பாராட்டியிருந்தீங்க. பிரபாகர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு, 7:30 மணிக்கு பிசியில அதாவது பிரைமரி சேனல்ல 300 மீட்டர்ல வந்த பாடல்கள் எல்லாம் அவ்வளோ அருமையா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. மைண்ட் ப்ளோயிங் டாபிக் டிஸ்கஷன் உங்களோட அர்த்தமுள்ள அரட்டையில நல்லா இருந்தது. அப்புறம் ஆர்த்தோ டாக்டர் நூருலோட இன்டர்வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு ராஜி ஐயப்பன் போட்டிருக்காங்க. அப்புறம் நிகழ்ச்சி அப்பப்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏகப்பட்ட பேர் மெசேஜ் போடுறீங்க. அதுல வந்து கும்பகோணம் மனோகரன், ராஜேஷ் சேரன் மாநகர் இவங்க எல்லாமும் அனுப்பிட்டே இருக்கீங்க, நன்றி. போன வாரம் வியார்தி ரோபோ போட்டோம் இல்லையா, அதுக்கு வந்து எத்தனை பேர் பாராட்டி இருக்கீங்க, நோட் பண்ணிருக்கீங்க நிறைய பேர். டாடா பேட்லன் விசுவநாதன் என்ன சொல்லிருக்காரு, இந்த சென்ட்ரல் தியேட்டர்ல அதை ரெகுலரா நாம பார்க்க முடியும், அதுல இங்கிலீஷ் படங்கள் தான் போடுவாங்க, நாங்க 5 நிமிஷம் முன்னாடியே தியேட்டருக்கு போயிடுவோம் ஏன்னா இந்த இசையை கேட்கறதுக்கு அப்படின்னு போட்டிருக்காரு. நீங்க போட்ட இந்த மியூசிக் இருக்குல்ல, அது வந்து டேப் ரெக்கார்டர் கடைசியில கேப் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வரும் அப்படின்னு சுதாகர் ஜீவா அவர் போட்டிருக்காரு. மேற்கத்திய இசைப்பாடல் பற்றி நீங்கள் கூறிய தகவல் சிறப்பாகவும் சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னு சர்க்கார் கண்ணாடி புத்தூர்ல இருந்து முனுசாமி போட்டிருக்காரு. நீங்க போட்ட இசை எங்க ஊர்ல சினிமா தேட்டர்ல கூட போடுவாங்கன்னு சொன்னது யாருன்னா, வில்லியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் குடும்பத்தார். அவினாசி திரையரங்கில் ஸ்கிரீன் ஏறும் போது இந்த இசையை போடுவாங்க, ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவினாசி பிரபுதேவி ஸ்ரீசாய் போட்டிருக்காரு. 9:00 நீங்க ஸ்பீட் சாங்ஸ் மெலடி சாங்ஸ்ன்னு இந்த கேசட் இருக்கும் பாருங்க, சைடியே சைட் பி அப்படி அந்த மாதிரி பிரிச்சு அழகா போட்டீங்க, சூப்பரா இருந்ததுன்னு போட்டிருக்காரு. இது போன்ற தகவல்கள் நன்றாக இருக்கின்றன. பரிச்சயமான மற்றும் பிரபலமான இந்த மாதிரியான பாடலின் பின்னணி விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரியாம இருந்தது, உங்களால் இதை அறிய முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாபு மாதவன் அபிநாசிலன் போட்டிருக்காரு. அப்புறம் ஒரு முறை சுஜாதா வந்து அவர்கள் அந்த ஒரு வார இதழ் தயாரிப்பின் போது இந்த லூர் மியூசியம் பத்தி நீங்க சொன்னீங்களா, பிரான்ஸ்ல இருக்கிற மியூசியம், அதை பத்தி அவர் எழுதியிருந்தாரு. அது ஒரு மறக்க முடியாத ஆர்டிக்கலா போனதுக்கு காரணம் வந்து ஒரு வாசகரை அவர் அங்க மீட் பண்ணியிருந்தார், அது ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் அப்படின்னு அதை வந்து அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்காரு. சோ அந்த வியாந்த ரோபோ வந்து உங்க நிறைய பேருடைய பழைய மெமரிய அது வந்து தூண்டி விட்டுருக்கு, எல்லாம் நாஸ்டால்ஜியாக்கு போயிட்டோம். ரைட், இவங்க என்ன கேட்டிருக்காங்க, உங்களோட பேச ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தாங்க மேடம், 1 மணி நேரமாவது வைங்க, போனின் நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெள்ளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் பண்ணிரலாமே, உங்களுக்கு என்ன டைம்னு கூட நான் கேட்டிருக்கேன், பண்ணலாம் கூடிய விரைவில். லோகநாதன் சார் உடுமல்பேட்டில இருந்து அவரும் பாராட்டியிருக்காரு. கேப்டன் ராமசுப்ரமணியம் அவரோட நிகழ்ச்சியை நான் கேட்டேன், அவருடைய MIT ஜூனியர் அவர் அப்படின்னு போட்டிருக்காரு. நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி, திருமியச்சூர் லலிதாம்பிகை நிகழ்ச்சியும் அவர் அர்த்தமுள்ளாரட்டை, இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளையும் அவர் பாராட்டியிருக்காரு. தேங்க்யூ சோ மச் சார். டி கணேஷ் ஹோப் காலேஜ்ல இருந்து ஏகப்பட்ட லெட்டர் அனுப்பியிருக்கீங்க, நீங்க போன வாரம் உங்க கடிதம் படிக்க முடியல, ஒரு 6 லெட்டர் நீங்க அனுப்பியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கார்டு, ஒரு கார்டுலயும் ஒரு குட்டியா ஒரு இலஸ்ட்ரேஷன் வரைஞ்சிருக்கீங்க, இப்ப வசந்த இல்லம்னா ஒரு வீடு வரைஞ்சிருக்கீங்க, நல்ல மெனக்கெட்டு அவர் போடுறாரு. எவர்கிரீன் சாங் கலெக்ஷன் ஃப்ரம் ரெயின்போ 103 ரேடியோ கிங் அப்படின்னு போட்டிருக்காரு. தினமும் பூச்செண்டை நுகர்வதில் பெருமை அப்படின்னு அந்த பாட்டிலே கவிதை மாதிரி எழுதியிருக்காரு. அர்த்தமுள்ளாரட்டை உரையாடல் வந்து உள்ள மகிழ செய்தது அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் புதுமை பித்தனின் செல்லமா கதை அருமை, தேங்க்யூ சோ மச் டி கணேஷ் அவர்களே. அப்புறம் எம் தங்கராஜ் அவர் என்ன போட்டிருக்காரு, இன்லேண்ட் லெட்டர்ல ஒண்ணு போட்டிருக்காரு, நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமை. மலையாளத்துல ஒரு லெட்டர் வந்திருக்கு, அறியில்ல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நான் கத்துக்கிட்டே உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவேன். இங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுட்டோம், தேவி போஸ் 3 மணியில லைவ்ல வந்து வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது, அதனால உங்களுக்கு பாடலாம் எழுதி அனுப்பியிருக்கேன், லைனே கெட்டில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டும் கிட்டும், நாங்களே உங்களுக்கு பாட்டு போடுறோம், உங்களுக்கு கால் பண்றோம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, உங்க மெசேஜஸ் எல்லாம் படிச்சாச்சு. இப்ப இந்த குவிஸ் ரீவிசிட் பண்ணக்கூடிய டைம், இப்ப வரப்போற டியூனை கேளுங்க.
1: Now as the ladder of life has been strung, you might think a sweep's on the bottom most rung. Though I spends me time in the ashes and smoke, in this sore wide world there's no happier bloke. Chim-chim-a-dee, chim-chim-a-dee, chim-chim-chim-chim-chim-chim-chim. A sweep is as lucky can be.
0: கேட்டீங்களா, இந்த பாட்டு தமிழ்ல ரெண்டு பாட்டை ஞாபகப்படுத்தும், ரெண்டுமே ஃபாஸ்டா வரும், ஒன்னு ரொம்ப ஃபாஸ்டா வரும், ஒன்னு ரொம்ப பழசு 60s, இன்னொன்னு 70s வந்தது. ஈஸி க்ளூ வந்து அந்த பாட்டுலயே இருக்கு, அந்த வரியிலயே இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன், ரெண்டு பாட்டுன்னு சொல்லியிருக்கேன்னா அட்லீஸ்ட் 1வது நீங்க சொல்லலாம். ஓகேவா, கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணும், நம்பர் வேணுமா இதோ சொல்றேன், 9 58 58 00 103.

இத யார் பாடியிருப்பாங்க? கொஞ்சம் வயசானவர் பண்ண மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கே. ஆமா, இத பாடினவர் சிங்கீதம் சீனிவாசராவ். எல்லாருக்கும் தெரியும் எத்தனை படங்களை டைரக்ட் பண்ணவர். மைக்கேல் மதன காமராஜன், அது ஒண்ணு போதுமே. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் இல்லையா? அவர் இப்ப கூட டைரக்ட் பண்ணிருக்காரு சிங்கீதம்னு. 94 வயசுல டைரக்ட் பண்ணிருக்காரு. அவரை வந்து கோவிட் ஆரம்பமான சமயம் பேஸ்புக்ல அவரை நான் ஃபாலோ பண்ணும் போது அதுல பாக்குறேன். அவர் சொல்றாரு இந்த பாட்டு, இப்ப கேட்டீங்களா, குசலமா குசலமா நவ வசந்த மதுரிமா. இதுதான் பாட்டோட பல்லவி. மாயா பஜார்ல இந்த பாட்டு வந்திருக்க வேண்டியது. ஆக்சுவலா என்ன ஆயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 4 பாட்டுக்கு டியூன் பண்றாரு யாரு, சல்லூரி ராஜேஸ்வர ராவ், எஸ் ராஜேஸ்வர ராவ் சொல்லணும் இல்லையா. அவர் என்ன, எனக்கு போதும், நான் இந்த படத்துல இருந்து விலகிக்கிறேன்னு போயிடுறாரு. அது பைலிங்குவல் படம், தெலுங்கு அண்ட் தமிழ்ல தயாராயிட்டு இருக்கு. அப்புறம் கண்டசாலா உள்ள வர்றாரு. அவர் 12 பாடல்கள் மொத்தம் அந்த படத்துல, 15-16 பாட்டோ. இது தெலுங்கு லிரிக்ஸ் கொடுத்தவர் யாரு, பிங்கலி நாகேஸ்வரராவ். இப்ப வந்து ஒரு டியூன் போடுறாராம் எஸ் ராஜேஸ்வரராவ். அவருக்கு சிங்கீதம் சார் இருக்கார் இல்லையா, அவருக்கு அசிஸ்டண்டா இருந்திருக்காரு அந்த டியூன் காம்போசிஷனுக்கு. இந்த டியூன் பண்ணிட்டு போயிடுறாரு அவர் யாரு, எஸ் ராஜேஸ்வரராவ். அந்த டியூன் ஒரு மனசுக்குள்ளேயே இருந்துதான். கோவிட் அப்ப எல்லாரும் கொஞ்சம் வெட்டியா இருந்தோம் இல்லையா, அப்ப அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பாட்டை வந்து சரி ஒருத்தரை கூப்பிட்டு எழுத வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில கண்டின்னு ஒருத்தர் இருக்காரு தெலுங்கு லிரிசிஸ்ட், அவரை கூப்பிடுறாரு. அந்த மாதிரி இளையராஜா சாருக்கு எல்லாம் கூட தெலுங்கு டியூன்ஸ் எல்லாம் கூட எழுதிருக்காரு. நான் அவரை பத்தி பேசியிருக்கேன். சிங்கீதம் சார் என்ன பண்றாரு, வெண்ணில கண்டியை கூப்பிட்டு அவர் நீங்க இதுக்கு பாட்டு எழுதணும், இதுதான் டியூனுங்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது பல்லவி, சரணம் வேணுமே, சரணத்துக்கு இவர் டியூன் சொல்றாரு. ஒருத்தரை கூப்பிட்டு அதை கீபோர்டில் மியூசிக் போட வச்சு இவரை கவிதை எழுதி சொல்லிட்டு இவர் பாடுறாரு. அதுக்கு ஒரு டூயட் பாட, ஒரு சின்ன பொண்ணு ஒரு ரொம்ப அருமையா பாடுறா. அந்த பொண்ணு அங்கிருந்து ஆந்திராலின்னு பாடுறா. இவங்க ரெண்டு பேரும் சென்னையில இதை பண்றாங்க. நான் வந்து அவரு வெண்ணில கண்டிக்கிட்டு சார் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நேனே ராசானோ அப்படிங்கிறாரு. நான் தான் எழுதினேன், எக்கடனேங்கிறாரு. அதாவது சென்னையில தான் இருந்தேன் அப்படிங்கிறாரு. அந்த டியூன் வந்து மனசுலயே இருந்தது, இவ்வளவு வருஷமா இருந்தது, அது நிறைவேறாம இருந்தது. இப்ப அதுக்கான வரிகளை போட்டு நான் அரங்கேற்றிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு அவர் சிங்கீதம் சார் அந்த இதுல FB போஸ்ட்ல சொல்லியிருப்பாரு. சார் தான் இந்த பாட்டு பாருங்களேன். 89 வயசுல ஒரு தீராத ஆசை கலை மேல, பாட்டு மேல, இந்த படங்கள் மேல எவ்வளவு ஆசை பாருங்களேன். அந்த ஃபயர் இருந்துட்டே இருந்திருக்கு மனசுலயே, இருந்திருக்கு அந்த டியூன் அவ்வளோ வருஷத்துது. மாயாபஜார் எப்ப வந்தது கடைசியில பாருங்களேன், அந்த பாட்டை அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஆச்சரியம் தான் இல்ல, இந்த மாதிரி முத்துக்கள் நம்மள சுத்தி இருக்காங்க. ஆக்சுவலா நான் வந்து கல்யாண சமையல் சாதம், விவாக போஜனம் போ, அப்பவே இதை போடணும்னு நினைச்சேன். சோ வெயிட் பண்ணி, இது மாயாபஜார் ரிலேட்டட் தகவல் இது உங்களுக்காக. சும்மா ஒரு 2 வரி கேட்கலாம்.

0: ஓகே, நாம இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸோட, அப்புறம் ஒரு ஜாலியான அரட்டையோட, அப்புறம் சூப்பரான என்ட்ரோ கேட்டது பாடலோட சந்திப்போமா? அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சௌமியா. அது வரைக்கும் நல்ல இசையை கேளுங்க, நல்ல சந்தோஷமா இருங்க.
1: தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. நம்ம எஃப்எம்ல ப்ரோக்ராம் எல்லாம் கேட்கிறோம், பட் அந்த டைமிங் நமக்கு தெரியுமா? அந்த டைம்ல என்ன ப்ரோக்ராம் வருது அப்படிங்கறது நமக்கு தெரியுமா? சோ அதை வந்து நம்ம இன்னைக்கு டெஸ்ட் பண்ணலாம். ஒன்னு ரெண்டு கேள்விகள் நம்ம எஃப்எம்ல வர ப்ரோக்ராம்ஸ் பத்தி தான் கேட்க போறேன். சோ இப்ப நம்ம க்வெஸ்சன் எல்லாமே நேரம் காலம் இதை பொறுத்துதான் இருக்கு. சோ நேரம் என்ன அப்படிங்கறத கரெக்டா நேயர்கள் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. முதல் க்வெஸ்சன் நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு வேளை செவ்வாய்க்கிழமை வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை காலையில 10 மணி நான் வந்து எஃப்எம் ரெயின்போல ஒரு ப்ரோக்ராம் டியூன் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன். கரெக்டா 21 மணி நேரம் கழிச்சு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, வெளியே போயிட்டேன். வெளியே போயிட்டு 21 மணி நேரம் கழிச்சுதான் நான் வீட்டுக்கே வரேன். வந்துட்டு ரேடியோ ஆன் பண்ணா நான் என்ன ப்ரோக்ராம் கேட்க முடியும் அப்படிங்கறது எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. சோ அந்த டவுட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதுவும் எந்த கிழமையில நான் ப்ரோக்ராம் கேட்பேன் அப்படிங்கறதையும் நீங்க எனக்கு சொல்லணும், ஓகேங்களா? சோ நேயர்கள் ஆன்சர் பண்றதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2312130323 2317 6. வெளியூர் நேயர்கள் கைபேசில இருந்து அழைக்கிறவங்க மறக்காம 0422 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைக்கலாம். நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ.
1: Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking?

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ எஃப்எம்ல என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படிங்கிறத பேர் வந்து நமக்கு தெரியும், பட் சில நேரங்களில் அந்த பேர்லாம் கூட நமக்கு மறந்து போயிடும். அந்த டைமிங் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் அந்த டைமிங்கும் நேரமும் கலந்து அந்த கேள்வி கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேள்விகள் தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். நான் கேட்ட கேள்வி, செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு நான் ஒரு ப்ரோக்ராமை கேட்குறேன், 11 மணிக்கு அந்த ப்ரோக்ராம் முடியுது இல்லையா, அதுக்கு பிறகு நான் வீட்டை விட்டு கிளம்பிடுறேன், 21 மணி நேரம் கழிச்சு நான் வீட்டுக்கு வரேன், அப்ப நான் டியூன் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் கேட்கறேன், கேட்டா ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்குங்க, அது என்ன ப்ரோக்ராமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கிறேன். நீங்க யாருங்க? வணக்கம்.
1: மதிய வணக்கம் சகோதரி.
0: மதிய வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
1: கணேஷ் சிரமகிழந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேம்மா.
0: சொல்லுங்க, என்ன ஆன்சரா இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: அதாவது புதன்கிழமை அதிகாலை காலை தென்றல் கேப்பீங்க நான் சொல்றேன்.
0: நீங்க சொல்றீங்க?
1: ஆமாங்க.
0: ஓகேங்க. சோ காலை தென்றல் நீங்க கேப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு சொல்லியிருக்காரு. நேயர்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணலாம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 2312-1303-2311-0946. வெளியூர் நேயர்கள் கைபேசில இருந்து அழைக்கிறவங்க மறக்காம 04-22 இந்த இணைப்பெண்ணையும் சேர்த்து அழைக்கலாம். ஓகேங்களா? சோ நேரம் 1:11:55. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. நான் கேட்டிருந்த கேள்வி, செவ்வாய்க்கிழமை காலையில 10 to 11 நான் ஒரு ப்ரோக்ராம் கேட்கறேன், அதற்கு பிறகு நான் என்ன பண்றேன், வீட்டை விட்டு கிளம்பிட்டு 21 மணி நேரம் வணக்கம். யாருங்க பேசுறீங்க? நான் இருபத்தோரு மணி நேரம் கழிச்சு வரேன். 21 மணி நேரம் கழிச்சு தாங்க வீட்டுக்கு வரேன். ஏன்னா வந்து நான் நிறைய பக்கம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால 21 மணி நேரம் கழிச்சு தான் நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தோடனே நான் என்ன ப்ரோக்ராம் கேட்டிருப்பேன் அப்படிங்கறதான். வந்தோடனே முதல் வேலை என்ன? ரேடியோவை டியூன் பண்றதான். சோ டியூன் பண்ணி நான் என்ன ப்ரோக்ராம் கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் கெஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். நேயர்கள் அழைக் கம்மியா தானே இருக்கு. சோ என்னவா இருக்கும், என்ன ப்ரோக்ராமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கு. என்ன கேட்டேன் அப்படிங்கறத எனக்கு மறந்து போச்சு. அதனாலதான் நான் நேயர்கள்கிட்டயே அதை கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நேயர்கள் அழைக்கலாம், பேசலாம், உங்க பதில்களை சொல்லலாம். நேயர்களுக்கு இந்த நம்பரும் தெரியும். மறக்காம வெளியூர் நேயர்கள் கைபேசில இருந்து அழைக்கிறவங்க 042 2 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைக்கலாம். நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு மதுரை படத்துல இருந்து.

0: ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி கேம் ஷோ லஞ்ச் டைம்ல கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நாம கேட்டிருந்த கேள்வி, நான் செவ்வாய்க்கிழமை காலையில 10 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் கேட்குறேங்க, அப்புறம் நான் வெளியே போயிட்டேன், வேலை இருந்தது ஓகேங்களா. 21 மணி நேரம் கழிச்சு நான் திரும்ப வரும்போது, நான் மறுபடியும் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ரேடியோ தான் டியூன் பண்ணேன். டியூன் பண்ணோன்னு என்ன ப்ரோக்ராம் கேட்டிருப்பேன் அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஸோ நிகழ்ச்சியில் காத்திருக்கிறேன். நீங்க யாருங்க? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க? சனிக்கிழமை காலையில ஒரு நிகழ்ச்சி, காலையில 8:50 நான் கேட்டு இருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். அப்புறமா ஒரு 3 மணி நேரம் 10 நிமிஷம் கழித்து ரேடியோவை டியூன் பண்ணால், அதில் ரெண்டு பேர் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிட்டு கூடவே நிறைய புது புது தகவல்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது. ஸோ அது என்ன ப்ரோக்ராமாக இருக்கும், என்ன பேராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். பகிர்ந்துக்கிறதுங்கிறத விட எனக்கு ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள்.

0: 2 3 1 2 1 3 2 1 0 3 2 1 0 7 4. சரி, ஓகே. ஸோ நேர் வந்து லைன் வரும்போது உங்கள் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு வரலாம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர், வணக்கம். கோகிலா கோத்துகிரியிலிருந்து சொல்லுங்க கோகிலா, என்ன ப்ரோக்ராமா இருக்கும்னு
1: நினைக்கிறேன்?
0: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. ஓகே கோகிலா, கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துட்டாங்க. கோகிலா சொன்ன ஆன்சர் கரெக்ட் தானா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர், வணக்கம். யாருங்க? ரமேஷ் கிருஷ்ணன் சொல்லுங்க. ரமேஷ் கிருஷ்ணன்,
2: என்ன
0: அவரே சொல்லிக்கிறாரு. எப்படி இது தப்பா போகும், நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகேங்களா, சோ அடுத்த கேள்வியும் எங்கிட்ட ரெடியா இருக்கு. அந்த நேயர்களும் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க?
3: கன்னியாகுமரி, கனகரத்னம்.
0: கனகரத்னம் சொல்லுங்க. கனகரத்னம்,
3: என்றோ கேட்டது இன்று மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சி தான் மேடம்.
0: ஓகேங்க, கண்டிப்பா கண்டிப்பா. பட் வந்து எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கேட்போம், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வசந்த இல்லத்துல இதெல்லாம் பகுதிகள் இல்லையா. இதுல வந்து ஏற்கனவே ஒரு நேயர் வந்து ஆன்சர் பண்ணிட்டாரு, சரியான பதில் சொன்னாரு. அர்த்தமுள்ள அரட்டை, என்றோ கேட்டது இன்றும் மணிக்குது, இதெல்லாம் வரும். ஸோ நான் டியூன் பண்ணி கேட்டது அந்த ப்ரோக்ராம் தான். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்த ஒரு கேள்வியும் உங்களுக்கு இருக்கு. என்னன்னா, இப்போ மணி 3:45 வச்சுக்கோங்களேன், இன்னும் 2:15 கழிச்சு, இது நான் திங்கக்கிழமை சொல்கிறேன், இப்போ திங்கக்கிழமை 3:45 டைம், இன்னும் 2:15 கழிச்சு நான் என்ன ப்ரோக்ராம் கேட்பேன் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2 1 2 1 3 2 1 0 7 0 4. மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி திங்கக்கிழமை நான் 3:45 ஒரு ப்ரோக்ராம் கேட்குறேன், மறுபடியும் 2:15 கழிச்சு நான் என்ன ப்ரோக்ராம் கேட்பேன் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்களும் நேயர்களுக்கு சொல்லியாச்சு. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, கச்சேரி அரம்பும் படத்துலேருந்து.

0: ya me quita mi bombón.
1: நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் 90.3 கோயம்புத்தூரில் என்சிஇஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். தினமும் காலை 8:50 சைபோலின் இன்று ஒரு தகவல்.

0: நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு திங்கக்கிழமை இப்போ மணி மதியம் 3:45, இன்னும் 2 மணி நேரம் 15 நிமிஷம் கழிச்சு நான் என்ன ப்ரோக்ராம் கேட்பேன் அப்படின்னு கேட்டிருந்தேன். இப்போ நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நீங்கள் யார் எங்கிருந்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறேன்?
1: ஜெயலட்சுமி மனோகரன்.
0: ஜெயலட்சுமி மனோகரன், சொல்லுங்க, என்ன ப்ரோக்ராம் நான் கேட்பேன்?
1: டீ கடை.
0: டீ கடை. ஓகே, நான் 3:45 ஈவினிங் இது பண்ணுறேன், பட் 2 மணி நேரம் 15 நிமிஷம் கழிச்சு தான் நான் டியூன் பண்ணுறேன். அப்போ நான் என்ன ப்ரோக்ராம் கேட்பேன்? நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர், வணக்கம், யார் எங்கிருந்து?
2: ஹலோ, நமஸ்கார் மேடம்.
0: யாருங்க?
2: சுஜாதா, திருப்பூர்லேருந்து பேசுகிறேன்.
0: சுஜாதா, சொல்லுங்க சுஜாதா, என்ன ஆன்சர்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்றாருக்கு அவர் வந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு, ஓகேங்களா. பயண நேரம் பார்த்தோம் அப்படின்னா 3:50, நடுவுல 30 நிமிஷம் ஓய்வு எடுத்துக்கிறாரு, ஓகேங்களா. மறுபடியும் சொல்றேன், காலையில 9:40 அவரோட பயணத்தை அவர் தொடங்குறாரு. பயண நேரம் பார்த்தோம் அப்படின்னா 3:50, நடுவுல ஒரு 30 நிமிஷம் ஓய்வு எடுத்துக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்தா அப்படின்னா என்ன ப்ரோக்ராம் அவர் கேட்க முடியும் எஃப்எம்ல அப்படிங்கறதான் கேள்வி. மறுபடியும் சொல்லிட்டேன், நான் வந்து ஆல்ரெடி சொன்னது வந்து நேயர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஆன்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நேயர்கள் ட்ரை பண்ணலாம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர், வணக்கம், யாருங்க இருந்து? வணக்கம்.
3: செல்வகுமார்.
0: சொல்லுங்க செல்வகுமார், என்ன ப்ரோக்ராம்
3: ஒருத்தர்
0: காலையில 9:40 வீட்டை விட்டு கிளம்புறாரு, ஓகேங்களா. அவர் என்ன பண்றாரு, 3:50 டிராவல் பண்றாரு.
3: இல்ல 3:50
0: டிராவல் பண்றாரு மொத்த டிராவல் டைம். நடுவுல 30 நிமிஷம் ஓய்வு எடுத்துக்கிறாரு, ஓகேங்களா. ஓகேங்க. ஓகே, அப்புறமா வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னா என்ன ப்ரோக்ராம் டியூன் பண்ண முடியும் அவர்? அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. நிகழ்ச்சியில் காத்திருக்கிற நேயர் யாருங்கிறது, வணக்கம். ஓகே, ஸோ நேயர்கள் வந்து ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நிகழ்ச்சியில் வந்து நேயர்கள்லாம் அடுத்தடுத்த ஆர்வமாக பேசுறதுக்கு வரீங்க, எனக்கு புரியுது. நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2311-0301-2311-7046. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர், வணக்கம், யாருங்கிறது?
4: வணக்கம் மேடம், காத்திலிருந்து சிவகணேஷ்.
0: சிவகணேஷ் சொல்லுங்க. சிவகணேஷ், என்ன ப்ரோக்ராம் அவர் கேட்டிருக்கலாம், என்ன ப்ரோக்ராம் கேட்கலாம்?
4: 9:40 சொன்னீங்க, இது வந்து 3 மணி நேரம் டிராவல் வந்து என்ன சொன்னீங்க?
0: 3 மணி

0: நேரம் 50 நிமிஷம்.
1: 9 நிமிஷங்களா?
0: 50 நிமிஷம், 50 மினிட்ஸ்.
1: ரைட் ரைட். அப்போ 9, 10, 11, 12, 50.
0: ஓகேங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க. நிகழ்ச்சியில அடுத்து தான் நேயர்கள் கிட்ட பேசிட்டு மறுபடியும் உங்ககிட்ட வந்து நம்ம கேள்வி கேட்கலாம். வணக்கம், யாருங்கிறது?
2: பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
0: பாலசுப்ரமணியம் சொல்லுங்க. பாலசுப்ரமணியம்,
2: கேம் ஷோ ஒரு மணிக்கு
0: என்னங்க
2: ஒரு மணிக்கு லஞ்ச் டைம் கேம் ஷோ கேக்குறாரு
0: மேடம். லஞ்ச் டைம் கேம் ஷோ கேக்குறாரு, ஒரு மணிக்கு கேக்குறாரு.
2: ஆமாங்க.
0: ஓகேங்களா, ஒரு மணிக்கு கேட்குறாரு அப்படின்னு இருக்காங்க. ஒரு மணியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். பட் வாட்ஸ்அப்லேயும் பார்த்தோன்னா நேயர்கள் அடுத்தடுத்து ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக சொல்லியிருக்காங்கங்க, வசந்த இளம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து அர்த்தமுள்ளாரட்டை தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுமுகை வெள்ளிக்குப்பம் பாளையம் சங்கரேஸ்வரன் மஞ்சுளா தர்ஷன் கீதா ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நல்ல பெருமாள் சி நல்ல பெருமாள் ட்ரை பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கனகரத்னம் கனியம்பூண்டியிலேருந்து லஞ்ச் டைம் கேட்போமான்னு கேட்டிருக்காரு. ஹரிஹரன் பூச்செண்டி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு. இப்படி வாட்ஸ்அப்லேயும் நிறைய நேயர்கள் ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணலாம். 2312-1303, 2312-7046. ஓகேங்களா? ஸோ நேயர்களுக்கு அடுத்ததாக பாடல் கேட்டலாம். பாடல் கேட்டு தொடர்ந்து நம்ம கேட்ட கேள்விக்கு நேயர்கள் ஆன்சர் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. நாம் கேட்டிருந்த கேள்வி, ஒருத்தர் காலையில் 9:40 அவர் வந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பயண நேரம் 3:50, நடுவில் 30 நிமிஷம் ஓய்வு எடுத்துக்கிறாரு. இப்போது அவர் வீட்டுக்கு வந்து டியூன் பண்ணால் என்ன ப்ரோக்ராம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர் வணக்கம், யாரேங்கிறது? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நன்றிமா. ஊர்புறத்துல கேட்டீங்க,
0: ஊர்புறத்துல கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஊர்புறத்திலே ப்ரோக்ராம் அப்படிங்கறது கரெக்ட் தானா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். பட் அவர் ட்ரை பண்ணிருக்காரு. என்ன நான் கேட்டிருந்தேன் அப்படின்னா, 9:40 தொடங்குறாரு பயணத்தை, 3:50 பயணம், நடுவில் 30 நிமிஷம் ஓய்வு எடுத்துக்கிறாரு. இப்போ அவர் எந்த டைமில் வந்து கேட்பாரு டைம், அதாவது கரெக்டாக டியூன் பண்ணால் என்ன ப்ரோக்ராம் அவரால் கேட்க முடியும் அப்படின்னா, கரெக்ட் ஆன்சர்லாம் வந்திருக்குங்க, வாட்ஸ்அப்லேயே வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கேம் ஷோ கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டிருக்கீங்க வாட்ஸ்அப்பில்? கண்டிப்பாக கிடையாது, வேறு ஒரு ப்ரோக்ராம் கேட்பாங்கங்க, அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2311-2103-2311-7046. இப்படியெல்லாம் நீங்கள் க்ளூ கொடுத்தா எங்களால் கேட்க முடியாது, ஏன்னா எல்லா ப்ரோக்ராம் நேயர்களுக்கு பிடிக்கும். ஒரு ப்ரோக்ராம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக. ஆனால் இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பிடிக்கும் நேயர்களுக்கு. என்ன க்ளூ கொடுப்பேன் நான், முடியலையே. அடுத்ததான் நான் கொடுத்தது வந்து க்வெஸ்டின் வந்து கொஞ்சம் கேட்கறது டஃப்பாக இருந்தாலும் நீங்கள் அந்த டைம் வந்து அப்படி கேல்குலேட் பண்ணி பாருங்களேன், பயங்கரமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் நேயர்கள். ஏற்கனவே ஒரு நேயர் வந்து சரியான ஆன்சர் பண்ணிட்டார். இப்போ நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாருங்கிறது வணக்கம். ஓகே, ஸோ லைன் வந்து கட் ஆயிடுச்சு. நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2311-2103-2311-7046. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாருங்கிறது வணக்கம். ஓகே, ஸோ ரொம்ப டஃப்பாக இருக்குமோ இந்த கேள்வி, சரியான பதிலை வந்து நம்ம சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். சொல்லலாம் அப்படின்னு தான் தோணுது. இருந்தாலுமே நம்ம நேயர்கள் வந்து சொல்லவாயினும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால் நேயர்கள் சரியாக சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நேயர்கள் அழைக்கலாம் கைபேசியிலேருந்து, அதாவது உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்லேருந்தோ அல்லது வெளியூர்லேருந்தோ அழைக்கும் போது கோயம்புத்தூரோட கோட் நம்பரான 0422 இதையும் சேர்த்து நீங்கள் அழைக்கலாம். ஓகேவா? ஸோ சரியான ஆன்சர் நானே சொல்லிடலாமா அப்படின்னு எனக்கும் தோணுது. அதுக்குள்ள நேயர் வந்துட்டாங்க நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம், யாருங்கிறது? மலைகவுண்டன் பாளையம். ஓகே, சொல்லுங்க பூபதி, பூபதி என்ன ஆன்சர்?
2: என்னங்க?
0: 2 மணி ஆங்கில செய்திகள். ஓகே, 2 மணி ஆங்கில செய்திகள்னு சொல்லியிருக்காரு, சரியான ஆன்சர் தானா? செக் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம் வணக்கம் வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? ஓகே, ஸோ 2 மணி ஆங்கில செய்திகள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. 9:40 ஸ்டார்ட் பண்ணுறாரு, பயண நேரம் 3:50 ஓகேங்களா, நடுவில் 30 நிமிஷம் ஓய்வு எடுத்துக்கிறாரு. இப்போ என்ன டைம் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ரோக்ராம் அப்படிங்கிறதும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. சரியான ஆன்சர் வந்து நான் சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு, சரியான ஆன்சர் வந்து 3 மணி. கிராம ஃபோனும் 103 இதுதான் நம்ம கேட்போம். ஸோ நேயர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம் தான். ஸோ இதுதான் வந்து ஆன்சராக இருக்குது. இன்றைக்கி ட்ரை பண்ண எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்.

சரி, கடைசி கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு கடிகாரம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 நிமிஷம் மெதுவாயிட்டே வருது. காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து 6 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டுருக்கு, ஓகேங்களா? அப்போ என்ன ப்ரோக்ராம் அது ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்களேன். ஒரு கடிகாரம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 நிமிஷம் ஸ்லோவாகுது. காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து 6 மணி நேரம் கழித்து ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டுருக்கு. ஸோ அது என்ன ப்ரோக்ராமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கெஸ் பண்ணி நேயர்கள் சொல்லலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. நான் கேட்டிருந்த கேள்வி, 8 மணிலிருந்து 6 மணி நேரம் ஸ்டார்ட் ஆகி ஒரு கடிகாரம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 நிமிஷம் ஸ்லோவாயிட்டே வருது. அப்போது 5 நிமிஷம் ஸ்லோவாயிட்டே வரும்போது அவங்க 6 மணி நேரம் கழித்து என்ன ப்ரோக்ராம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம், யாருங்கிறது?
1: ஹலோ, பொள்ளாச்சிங்காரு செல்லுக்கும் பேசுறோங்க.
0: ஓகேங்க, என்ன ஆன்சரா இருக்கலாம்? 1:30 பங்கு கொண்ட எல்லா நேயருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் இந்த வாரத்துக்குள் தாயகம் திரும்புவார்கள் என மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். போதையில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லா இளையோர் இயக்கம் நாடு முழுவதும் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 137 முறையாக இன்று உரையாற்றிய அவர், இந்த இயக்கத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். ஒருங்கிணைந்த முயற்சிகளின் மூலம் போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க முடியும் என்று கூறிய பிரதமர், போதைப் பழக்கம் தனிநபரை மட்டுமின்றி ஒட்டுமொத்த குடும்பம் மற்றும் சமூகத்தை பாதிப்பதாக சுட்டிக்காட்டினார். இதுகுறித்த சமூக மாற்றத்திற்கான விழிப்புணர்வு பாடல்களை உருவாக்க இளம் இசைக்கலைஞர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், அவர்கள் தங்களது படைப்புகள் மூலம் வலுவான விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்றார். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலம் செழிப்படையும் என்று கூறிய பிரதமர், ஸ்வாநிதி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் மகளிர் தங்களது தொழிலை விரிவுபடுத்தியுள்ளதாகவும் பெண்கள் புதிய வலிமை பெற்று வருவதாகவும் கூறினார். பெண் குழந்தைகளின் கனவுகள் தற்போது பூமியிலிருந்து விண்வெளி வரை பறந்து காணப்படுவதாக சுட்டிக்காட்டிய பிரதமர், மிஷன் சக்தி சாட் இயக்கத்தின் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம புத்தர் பல்கலைக்கழகத்தின் புத்தாக்கத் துறையில் 108 நாடுகளைச் சேர்ந்த 12,000 மாணவிகள் தற்போது செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை பயின்று வருவதாக கூறினார். தூய்மை மற்றும் சுகாதாரம் தனிமனித ஒழுக்கமாக மாறும்போது சுற்றுப்புறம் தூய்மையடையும் என்று குறிப்பிட்ட பிரதமர், நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் தூய்மை முயற்சிகள் தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக கூறினார். வேளாண் துறையில் புதுமைகளின் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர், கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயி சந்திரசேகரன் அவகோடா பழ சாகுபடியில் கூடுதல் வருமானம் ஈட்டுவதாக சுட்டிக்காட்டினார். பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட விவசாயி எமது திண்டுக்கல் செய்தியாளரிடம் பேசுகையில்,
1: அவகோடாவும் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அவகோடாவுடைய பெனிஃபிட் என்னன்னா, எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால, நல்ல உணவா இருக்கிறதுனால வாண்டட் அதிகமா இருக்கு. அதனால ரேட் அதிகமா போகுது, மார்க்கெட்டிங் ரேட்டு. இது எங்க மார்க் பண்றதுன்னா, பெங்களூர் போகலாம், சென்னை போகுது. நானும் வந்து நர்சரியில் வருஷத்துக்கு 50-50 போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 100-150 மரங்கள் காய்க்கக்கூடிய தருவாயில ஒரு 3 வருஷம் மரங்கள் இப்ப எங்கிட்ட இருக்கு. இயற்கை உரம் கொடுத்தா இந்த மரம் என்னைக்குமே விவசாய ஸ்டாண்டர்டா இருக்கும்.
0: நம் நாட்டின் அரசியல் வரலாற்றை அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள பாரத் ராஜ்யா இணையதளத்தை உருவாக்கிய மும்பையைச் சேர்ந்தவருக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், இந்த இணையதளத்தின் வாயிலாக ஏதேனும் ஒரு ஆண்டை தேர்ந்தெடுத்து அக்காலத்தில் ஆண்ட மன்னர்கள் குறித்து தகவல்களை மக்கள் அறிந்து கொள்ள முடியும் என்றார். திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் நமது பாரம்பரியத்தை பாதுகாப்பதுடன் மக்களிடையேயான உறவுகளை மேம்படுத்துவதாக கூறிய பிரதமர், எதிர்வரும் கோகுலாஷ்டமி, விஸ்வகர்மா பூஜை உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பண்டிகை காலங்களில் உள்ளூர் தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய பிரதமர், இதன் மூலம் நாடு தன்னிறைவை அடைவதற்கான பாதையை உருவாக்க முடியும் என்றார். பிரதமர் திரு நரேந்திரமோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷவுகத் மிர்சியோயேவுடன் தாஷ்கண்டில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இதில் இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. முன்னதாக யோகா கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்றார். நம்பகத்தன்மையுடனான செய்திகள் இதழியல் துறையில் மிக முக்கியமானது என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கேரளத்தின் கௌமிகி நாளிதழின் 115வது ஆண்டு கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், 100 ஆண்டுக்கும் மேலாக இதழியல் துறையில் பணியாற்றி வரும் அந்நாளிதழுக்கு பாராட்டு தெரிவித்தார். 2 நாள் பயணமாக இன்று காலை கொச்சி சென்றடைந்த அவர், ஆரன்முலா படகு போட்டியை தொடங்கி வைக்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் ஓணம் சுற்றுலா வார விழாவின் பிரம்மாண்ட நிறைவு பேரணியையும் குடியரசு துணைத்தலைவர் தொடங்கி வைக்கிறார். நாட்டின் கடன் அளவை வரும் 2030 ஆண்டிற்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 50% அளவிற்கு குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா சிகாகோவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், சரக்கு கப்பல் போக்குவரத்தில் சவாலான சூழல் நிலவிய போதிலும் இந்தியாவில் உரம், கச்சா எண்ணெய், எல்பி

0: எல்பிஜி விநியோகம் சீராக இருந்ததாக குறிப்பிட்டார். சரக்கு கப்பல்களின் காப்பீட்டு கட்டணங்கள் உயர்ந்த நிலையில் மத்திய அரசு உரிய நிதி ஒதுக்கீடு செய்ததாக அவர் குறிப்பிட்டார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை அடைவதற்கு மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் முடுக்கிவிடப்பட வேண்டியதன் அவசியத்தையும் நிதியமைச்சர் வலியுறுத்தினார். இளைஞர்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணிக்காக்க நாள்தோறும் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 88th ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் பயிற்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழல் மாசுபாட்டிற்கு சைக்கிள் பயிற்சி சிறந்த தீர்வாக அமையும் என்றார். சட்ட அளவியல் விதிகள் 2026 மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அறிவித்துள்ளது. இதன்படி நாடு முழுவதும் பொதுவான நேர குறியீடாக இந்திய திட்ட நேரம் ISTவிதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. சட்ட ரீதியான நிர்வாக, வணிக மற்றும் பிற அதிகாரப்பூர்வ நோக்கங்களுக்கான பொதுவான நேர குறியீடு, வங்கி மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் துல்லியமான நேரப்பதிவு, ரயில், விமான நிலையங்கள் மற்றும் பிற போக்குவரத்து அமைப்புகளை ஒருங்கிணைப்பது, அவசர மற்றும் நேரம் சார்ந்த சேவைகளை ஒருங்கிணைக்க இது வழிவகுக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த 219 பேர் இவ்வாரத்திற்குள் தாயகம் திரும்புவார்கள் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேலும் 100 பேர் குறித்த தகவல்கள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்றும் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். தொடர்ந்து பெரம்பலூரில் அரசு கட்டிடங்களை இன்று திறந்து வைத்து 166 பயனாளிகளுக்கு 1,40,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், சிலிண்டர் தீ விபத்துகளில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு வழங்கும் என்றார். தமிழக அரசு தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதுகாப்புக்கான தனி சட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டுமென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள தமது கட்சி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றார். போதையில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 1,000+ மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற விழிப்புணர்வு வாசகத்தை வலியுறுத்தி 10 கிலோமீட்டர் தொலைவிலான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஈனா வழக்கு அருகே மதுரை செல்லும் சாலையில் தொடங்கிய மாரத்தான் போட்டி சிவராமபேட்டை, நெடுவயல், அச்சம்புதூர் வழியாக சென்று கடையநல்லூர் அரசு கலைக்கல்லூரி வரை நிறைவடைந்தது. பல்வேறு பகுதியில் இருந்து சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை 1,000+ மேற்பட்டது ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: விழுப்புரத்தில் நடைபெற்ற சிறார் மாரத்தான் போட்டியில் 500+ மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் பங்கேற்றனர். திருப்பூரில் மகளிர் பங்கேற்ற போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. நாடு முழுவதும் குடிமைப் பணிகளுக்கான UPSC முதன்மை தேர்வு இன்று நடைபெறுகிறது. 1,016 காலி பணியிடங்களுக்கான இத்தேர்வை 13,343 பேர் எழுதுகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர், ஓவேலி, லாரஸ்டன் பகுதியில் நடமாடும் புலியை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. வரும் 7 தேதி வரை நாளொன்றுக்கு 1,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 6,887 கனஅடியாக குறைந்துள்ளது. அணை நீர்மட்டம் 90.3 அடியாகும். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. துபாயில் 8:30 இப்போட்டி நடைபெறும். US ஓபன் டென்னிஸ் போட்டிகள் நியூயார்க்கில் இன்று தொடங்கின. வரும் 13 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இத்தாலியின் ஜானிக் சினர், ஸ்பெயினின் கார்லஸ் அல்காராஸ், ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சோரோ உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா இளையோர் இயக்கம் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் இந்த வாரத்துக்குள் தாயகம் திரும்புவார்கள் என மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். போதையில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

எஃப்எம் இங்கே எல்லாமே தூள். நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் 103.3 கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். இனி கோயம்புத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் என்ன தட்பவெப்பநிலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், திருப்பூரில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஈரோட்டில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், சேலம் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாக வாய்ப்பு இருக்குன்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. ஊட்டியில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சமாக 15 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், பாலக்காட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாக வாய்ப்பு இருக்குன்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. இது கோயம்புத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளினுடைய இன்றைய தட்பவெப்பநிலை.

0: நேரம் 2:15.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற கேட்கலாம் மிஷன் இந்திரதனுஷ் யோஜனா. மிஷன் இந்திரதனுஷ் என்பது இந்திய அரசால் 2014 தொடங்கப்பட்ட ஒரு முக்கிய சுகாதார தடுப்பூசி திட்டமாகும். இத்திட்டம் 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு 11 தடுப்பூசிகள் வழங்கி 90% அதிகமான முழு நோய் தடுப்பு அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் தட்டம்மை, போலியோ, டிப்தீரியா, டெட்டனஸ், காசநோய், கக்குவான் இருமல், ஹெப்படைட்டிஸ் பி போன்ற பல்வேறு நோய்களுக்கு தடுப்பூசி போடப்படுகிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கும் முழுமையான நோய் தடுப்பு பாதுகாப்பை வழங்குவதே மிஷன் இந்திரதனுஷ் யோஜனாவின் நோக்கமாகும். இது பின்தங்கிய தொலைதூர மற்றும் விளிம்பு நிலை சமூகங்களில் நோய் தடுப்பு இடைவெளிகளை நிரப்ப பாடுபடுகிறது. உயிருக்கு ஆபத்தான நோய்களிலிருந்து பாதுகாப்பதன் மூலம் குழந்தை இறப்பு மற்றும் நோயற்ற தன்மையை குறைக்க இந்த மிஷன் முயல்கிறது. அத்தியாவசிய தடுப்பூசிகளை கடைசி மைல் வரை வழங்குவதை உறுதி செய்வதன் மூலம் உலகளாவிய நோய் தடுப்பு சக்தியை அடைவதற்கான அரசாங்கத்தின் இலக்கை இது ஆதரிக்கிறது. சிறந்த சுகாதார விளைவுகளை உறுதி செய்வதற்கான துறைகளுக்கும் இடையேயான ஒருங்கிணைப்பையும் இந்த திட்டம் ஊக்குவிக்கிறது. 2017 தொடங்கப்பட்ட தீவிரப்படுத்தப்பட்ட இந்திரதனுஷ் திட்டம் 2 வயதிற்குட்பட்ட ஒவ்வொரு குழந்தையையும் வழக்கமான தடுப்பூசியிலிருந்து விடுபட்ட கர்ப்பிணி பெண்களையும் சென்றடைவதை நோக்கமாக கொண்டது. 2018 90% அதிகமான முழுமையான நோய் தடுப்பு மருந்தை அடைவதே இலக்காக கொண்டுள்ளது. இதில் 4 தீவிரப்படுத்தப்பட்ட நோய் தடுப்பு மருந்துகள் இருந்தன. ஒவ்வொன்றும் 7 நடத்தப்பட்டன. சுகாதாரம் அல்லாத பிற அமைச்சகங்களான WCD மற்றும் நகர்ப்புற மேம்பாடு போன்றவை துறைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பை உறுதி செய்வதில் தீவிரமாக பங்காற்றின. COVID-19 தொற்று நோயால் ஏற்பட்ட இடையூறுகளை நிவர்த்தி செய்வதற்காக தீவிரப்படுத்தப்பட்ட இந்திரதனுஷ் 3.0 திட்டம் பிப்ரவரி 2021 அறிமுகப்படுத்தப்பட்டது. இது 250 மாவட்டங்களில் 2 சுற்றுகளாக நடத்தப்பட்டது. ஊரடங்கு காலத்தில் தடுப்பூசி போட தவறிய குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி போடுவதில் இந்த பிரச்சாரம் கவனம் செலுத்தியது. நோய் தடுப்பு அளவை மீட்டெடுக்க கடுமையான நுண் திட்டமிடல் மற்றும் சமூக ஈடுபாட்டை இது வலியுறுத்தியது. நகர்ப்புற குடிசை பகுதிகள், பழங்குடி பகுதிகள் மற்றும் எளிதில் சென்றடையக்கூடிய பகுதிகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. தீவிரப்படுத்தப்பட்ட இந்திரதனுஷ் 4.0 திட்டம் 2022 தொடங்கப்பட்டது. இதன் நோக்கம் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 416 மாவட்டங்களை உள்ளடக்கியதாகும். முந்தைய பிரச்சாரங்களின் போது அல்லது தொற்று நோய்களின் போது வழக்கமான தடுப்பூசிகளை தவறவிட்டவர்கள் மீது இது கவனம் செலுத்தியது. இந்த பிரச்சாரம் நகர்ப்புற மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிக கவனம் செலுத்தி திருத்தப்பட்ட உத்தியை பயன்படுத்தியது. தொழில்நுட்ப தளங்கள் மற்றும் நிகழ்நேர தரவு கண்காணிப்பு பொறுப்புணர்வையும் செயல்திறனையும் மேம்படுத்தியுள்ளன. தீவிரப்படுத்தப்பட்ட இந்திரதனுஷ் 5.0 திட்டம் அக்டோபர் 2023 ஆகஸ்ட் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை மேற்கொள்ளப்பட்டது மற்றும் யூவின் டிஜிட்டல் தளம் மூலம் கண்காணிப்பில் ஒரு பெரிய மேம்படுத்துதலை அறிமுகப்படுத்தியது. இது தடுப்பூசி போடும் வயதை பிறந்தது முதல் 2 முதல் 5 வரை குழந்தைகளுக்கு நீட்டித்தது. இந்த பிரச்சாரம் குறிப்பாக தட்டம்மை ரூபெல்லா தடுப்பூசியை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தியது. டிஜிட்டல் தளத்தை பயன்படுத்துவது சிறந்த பயனாளி கண்காணிப்பு, மேம்பட்ட தரவு தரம் மற்றும் எந்த குழந்தையையும் பின்தங்கி இருக்காமல் இருப்பதை உறுதி செய்தது. இந்தியாவின் நோய் தடுப்பு முறைக்கு IMI 5.0 அதிக தரவு சார்ந்த மற்றும் டிஜிட்டல் எதிர்காலத்தை காட்டியது. தகுதியுள்ள அனைத்து பயனாளிகளையும் சென்றடைய மிஷன் இந்திரதனுஷ் யோஜனா ஒரு கட்டமைக்கப்பட்ட பல அடுக்கு உத்திகளை பின்பற்றுகிறது. தடுப்பூசிகளை தவறவிட்டவர்களுக்கு சிறப்பு பிடிப்பு சுற்றுகளுடன் வழக்கமான நோய் தடுப்பு மருந்துகளை இது ஒருங்கிணைக்கிறது. இலக்கு குழுக்களை அடையாளம் காணவும் வீடு வீடாக சென்று மக்களை சென்றடைவதை உறுதி செய்யவும் இந்த திட்டம் தொகுதி அளவில் நுண் திட்டமிடலை பயன்படுத்துகிறது. இந்த திட்டம் 27 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 272 மாவட்டங்களில் கவனம் செலுத்தியது. குறைந்த தடுப்பூசி பாதுகாப்பு உள்ள பகுதிகளை அடையாளம் காண இது ஒரு சான்று அடிப்படையிலான

0: அணுகுமுறையை பயன்படுத்தியது. சமூக அணிதிரட்டல், மேம்படுத்தப்பட்ட தளவாடங்கள் மற்றும் டிஜிட்டல் கருவிகள் முக்கிய தூண்களாக இருந்தன. முன்னணி சுகாதார பணியாளர்கள் மற்றும் பொது சுகாதார விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மீண்டும் உற்சாகப்படுத்துவதில் இந்த கட்டம் மிகவும் முக்கியமானது. மிஷன் இந்திரதனுஷ் யோஜனா இந்தியாவில் நோய் தடுப்பு பாதுகாப்பை கணிசமாக அதிகரித்து பல மாவட்டங்கள் முழு நோய் தடுப்பு பணியில் 90% தாண்டின. இது போலியோ மற்றும் தட்டம்மை போன்ற தடுப்பூசி மூலம் தடுக்கக்கூடிய நோய்களின் நிகழ்வு விகிதத்தை குறைக்க உதவியது. இந்த பிரச்சாரம் தாய்வழி மற்றும் குழந்தை சுகாதாரம் குறித்து சமூக அளவிலான விழிப்புணர்வையும் மேம்படுத்தியது. COVID-19 தடுப்பூசி இயக்கங்களின் போது பின்னர் பயன்படுத்தப்பட்ட துறைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மாதிரிகளை உருவாக்கியது. இந்த முயற்சியின் மூலம் இந்தியாவின் அர்ப்பணிப்பு மற்றும் வெற்றியை WHO மற்றும் UNICEF போன்ற உலகளாவிய நிறுவனங்கள் அங்கீகரித்துள்ளன. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் இடம்பெற கேட்டோம் மிஷன் இந்திரதனுஷ் யோஜனா. மீண்டும் நாளை வேறொரு திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்வோம்.
1: இனி திரையிசை கேட்கலாம். சிவாஜி படத்திலிருந்து AR ரஹ்மானின் இசையில் SP பாலசுப்ரமணியம், AR ரெஹனா மற்றும் பென்னி தயாள் பாடிய பாடல்.

0: மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரைப்பட பாடல் கேட்டோம்.
1: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: வட்டக்கூட ட்ரெயின் கூட சொல்லுவாங்க மேடம், அவங்க என்ன பொருள் யூஸ் பண்றாங்களோ அது எங்களுக்கு வட்டமா எங்களுக்கு வேணும், எங்களுக்கு இந்த சைஸ்ல வேணும், அது கூட பேரு ட்ரெயின் கூடன்னு சொல்லுவாங்க. அதனால வட்ட கூட எங்கள்ட்ட இருக்குதுங்க. அப்புறம் நீல கூட இருக்குது, டிசைன் கூட இருக்குது, வாட்டர்கேன் கூட இருக்குது, பூ கூட இருக்குது. பூஜைக்கு கோயிலுக்கு போனோம், எங்களுக்கு அந்த மாதிரி பின்னி தருவீங்களான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கூட எல்லா கூட இருக்குது. செட்டிநாடு கூட இருக்குது, குரோசாவேர் கூட இருக்குது. அப்புறம் லஞ்ச் கூட, என்ன பூஜை கூட, என்னென்ன கூட வேணுமோ அந்த மாதிரி கூடைகளை பின்னி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
3: கூடை பின்னும் தொழில் குறித்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை இ இந்திரா அவர்கள்.
4: கேட்டு பயன் பெறுங்கள்.
0: நேர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சியை கேட்டு பயன் பெறுங்கள்.
5: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலா நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஒரு 4 முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலா சொல்லலான் இருக்கேன். ஒன்று வந்து நம்மளுடைய உடம்ப வந்து சீராக வச்சுக்கணும், சரியான உணவு நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸு, நம்ம மனதை வந்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக நம்மளை சுற்றி இருக்கவங்களோட எப்பொழுதும் ஒரு ஒரு உடன்பாடோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை, நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி அந்த ஆன்மீகத்தோட கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதில் மனதை அமைதியாக வச்சுக்கிறது. இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் பண்ணீங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன், டாக்டர் கூட நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை நீங்களே மருத்துவராக இருந்து நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான இதாக நான் சொல்ல விரும்புகிறேன்.
0: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்றிரவு 8 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம் இன்றிரவு 8. நேரம் 2:30.

0: கூடை பின்னும் தொழில் குறித்து தனது அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை இ இந்திரா அவர்கள். வணக்கங்கா.
1: வணக்கங்க மேடம்.
0: உங்களை பத்தி சொல்லுங்க.
1: என் பேர் இந்திராங்க மேடம். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருச்சி. நான் கோயம்புத்தூருக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. நான் இந்த தொழில் வந்து எங்களை பரம்பரை தொழில்.
0: கூட பின்ற தொழில் எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நாங்கள் 15 வருஷமா நான் அந்த தொழிலை நான் கத்துக்கிட்டு நான் இப்ப தனியா வந்து இங்க ஜிவி ரெஸ்டாரண்ட்ல வந்து நான் வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் இருக்கிற இடம் மதுக்கரையில மரப்பாளம்.
0: எதனால நீங்க மதுக்கரையிலிருந்து இங்க வர்றதுக்கு உங்களுக்கு தூரம் ஜாஸ்தியா இருக்கும்ல? எப்படி இந்த கூடைகள் எல்லாம் நீங்க எடுத்துட்டு வரீங்க? உங்களுக்கு அது சிரமமா இல்லையா? நீங்க அங்கேயே உங்களுடைய தொழில பண்ணலாம்ல, இங்க ஏன் கொண்டு வந்து வச்சு உங்களுடைய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இங்க வந்து கொஞ்சம் டவுன் ஏரியா டெவலப்பா இருக்கனால இங்க வந்து வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்கோம் மேடம். அது கொஞ்சம் கிராமத்துப்புற மரம் ஏரியா, அங்க வியாபாரம்லாம் அப்படி கிடையாது மேடம். இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து வந்து 2.5 வருஷம் இருக்கும் நான் பின்றது. அப்ப 2.5 வருஷம் இருக்கும்போது எல்லாமே நல்ல ஒரு தாய் பிள்ளை மாதிரி பழகிட்டாங்க. பழக்கப்பட்ட இடத்துல இந்த கூடைய வச்சுட்டு போயிட்டு காலையில வந்து எடுத்து வியாபாரம் பாக்குறாங்க.
0: காலையில இருந்து எவ்வளவு நேரம் இருந்து நீங்க இந்த வியாபாரம் பண்றீங்க?
1: காலையில 9:30 சாயங்காலம் 5:30 பாப்பாங்க மேடம். மழை வந்தா இடையில எடுத்து வச்சுட்டு போயிருவோம்.
0: இப்ப நீங்க 15 வருஷமா பின்றதா சொல்லிருந்தீங்க. ஆனா நீங்க இதுல 3 வருஷமா தான் இந்த இடத்துக்கு வந்து பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னீங்க. அது வரைக்கும் நீங்க உங்களோட தொழிலை எங்க பண்ணிட்டு இருந்தீங்க?
1: அதுக்கு முன்னால வந்து வீட்லயே பின்னி சேல்ஸ் பண்ணி எங்க சொந்தக்காரங்க எல்லாம் நிறைய பண்றாங்க. அவங்கள்ட்ட ரேட்டுக்கு கொடுத்துருவேன் கூடைங்களை. அவங்க வெளியில வந்து உட்காந்து வியாபாரம் பண்ணுவாங்க. அப்புறம் என்னைய வந்து சொன்னாங்க, எதுக்கு ரேட்டுக்கு பின்ற, நீ இது மாதிரி ஒரு இடம் பார்த்து உட்காந்தீங்கன்னா தொழில் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே எங்களுக்கு ஒரு இடம் பார்த்து உட்கார வச்சாங்க. இப்ப அவங்க உட்காந்து நம்ம சேல்ஸ் பண்ணதுனால அவங்க சொன்னதுனால கொஞ்சம் நல்லபடியா கொஞ்சம் தொழில் பரவாயில்ல.
0: நீங்க யாருக்கிட்ட இருந்து இந்த தொழில் கத்துக்கிட்டீங்க?
1: நான் தொழில கத்துக்கிட்டு எங்க சொந்தக்காரங்கள்ட்ட கத்துக்கிட்டேன். அம்மா பின்னுவாங்க, இருந்தாலும் அப்ப யூகம்னா அதுல கிடையாதுங்க. வீட்டுல சும்மா தானே இருக்கிறோம், இந்த மாதிரி கைத்தொழில் கத்துனா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்க சொந்தக்காரங்க தான் கத்து கொடுத்தாங்க. எங்க வீட்டுக்காரர் பின்னுவாரு, அவரும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. எங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் உட்காந்து சொல்லி கொடுப்பாங்க, இப்படி பின்னு அப்படி பின்னு சொல்லி கொடுத்ததுனால நான் இப்ப கத்துக்கிட்டேன். எனக்கு அது பயன் உள்ளதா எனக்கு இப்ப இருக்குதுங்க. அந்த கைத்தொழில்
0: பரம்பரையான்னு சொல்றீங்க, அப்போ உங்க பாட்டி காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காங்களா?
1: அவங்களாம் ஓலையில பண ஓலையில பண்ணுவாங்க. அப்ப அது பண ஓலையில பண்ணும்போது அவங்க டிசைன் டிசைனா பண்ணுவாங்க. இந்த சின்ன சின்ன கொட்டா, இந்த கிளிகளுப்பு, அப்புறம் இந்த ராமேஸ்வர கூட பாத்துருக்கீங்களா? ராமேஸ்வரத்துல ஓலை அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப அவங்களாம் இல்ல, அவங்களாம் போன பிறகு இப்ப நாங்க இந்த மாதிரி ஒயர்களை வாங்கி நாங்க இப்படி சேல்ஸ் பண்றோங்க.
0: பனையோலை கூட உங்களுக்கு பின்ன தெரியும்?
1: எனக்கு அவ்வளவு தெரியாது. எங்க சொந்தக்காரங்க எல்லாம் பின்னுவாங்க, அந்த மாதிரி கொட்டாங்கிட்டா வச்சு அது வந்து வச்சு வச்சு பின்னதுனால எனக்கு அது தெரியாது. அவங்களும் பின்னுவாங்க பண ஓலையில பின்னி அந்த ஓலையை கொண்டுட்டு வந்து அதை எடுத்து தனித்தனியா அதை பிரிச்சு இந்த பொருளுக்கு இந்த பின்னணும், இந்த பொருளுக்கு இது வந்து தனியா கிழிச்சு அதுக்கு தகுந்த சாயங்கள் அதை வாங்கி தண்ணியில கொதிக்க வச்சு அந்த ஓலையில சாயங்கள் கொடுக்கணும். கலர் ரெட், ப்ளூ, சிகப்பு, அந்த மாதிரி ரெண்டு காய வச்சு மறுபடியும் காய வச்சு அது வேலைப்பாடு நிறைய இருக்காது. இதுல வேலைப்பாடு இல்லை, இது கலர் சேஞ்ச் பண்ணி இருக்கிறதுனால தூக்கி தூக்கி வந்து பின்றோம். அது வேலைப்பாடு நிறையா. ஆமா, இல்ல நாங்களே தான் பண்ணணும். அந்தந்த ஓலைக்கு கிழிப்பாங்க. அந்தந்த கிழக்குக்கு ஒரு மாதிரி, கொட்டானுக்கு ஒரு மாதிரி, அப்புறமேட்டு முரத்துக்கு ஒரு மாதிரி, அந்த மாதிரிலாம் கிழிச்சு அதுக்கு

0: மாதிரி கலர் கொடுப்பாங்க. கலர் வாங்கிட்டு வந்து சாயத்தை காய வச்சு அந்த ஓலையில முக்கி அந்த ஓலையை மறுபடியும் காய வச்சு அதுக்கப்புறம் இந்த கிளிகள் பாடுறதுக்கு பொடி பொடி கல்லுங்களை போய் அது அள்ளிட்டு வந்து அதுல வேலைப்பாடு ஏகப்பட்டது இருக்கு. அதனால இப்ப அந்த தொழில் எல்லாம் விட்டாச்சு. இது வந்து நம்மளுக்கு இப்ப ஈஸியா இருக்குதுங்க. நம்ம போறோம், பொருளை வாங்குறோம், அப்படியே பின்னுறோம், அதனால பிரச்சனை இல்லைங்க. அது கொஞ்சம் கஷ்டம், இது கொஞ்சம் ஈஸி, அவ்வளவுதாங்க. பாட்டி தாத்தாலாம் பின்னும்போது சின்ன பிள்ளைல இந்த கிளிகளுப்புக்கு நாலா பக்கமும் டிசைன் கொடுப்பேன். மூளை நாலு பக்கம் கூர்மையா அப்படி ஆட்டுறதுக்கு டிசைன் கொடுப்பேன், கத்துக்குவேன். அந்த பூ மாதிரி வைப்பாங்க அந்த கிளிகளுப்புக்கு, அதெல்லாம் பின்ன தெரியும்.
1: வேற என்ன மாதிரி கைத்தொழில் எல்லாம் நீங்க பண்ணுவீங்க? உங்களுக்கு வேற என்ன மாதிரி தொழில் எல்லாம் தெரியுங்க?
0: ஸ்கூல்ல படிக்கும் போது எம்ப்ராய்டரி போடுவேன், கூட பிளவரஸ் போடுவேன், அப்புறம் மப்ளர் பின்னுனேன். எல்லாம் மறந்துட்டேங்க. ஸ்கூல்ல படிக்கும் எல்லாமே போட்டேன், நிறைய சொல்லி கொடுத்தப்பறம் போட்டேன், இப்ப எல்லாம் மறந்துட்டேங்க. அதனால இது ஒரே தொழிலா போது இதுலயே இறங்கிட்டோம்.
1: என்ன படிச்சிருக்கீங்க?
0: நான் நைன்த் படிச்சு டென்த்து போகும்போது மூணு ரிவிஷன் எழுதுனேன். எக்ஸாம் எழுத கொஞ்சம் குடும்ப கஷ்டத்தினால போகாம எக்ஸாம் எழுதாம அப்படியே நின்றுட்டு வீட்டில் நின்றுட்டு
1: ஒரு தொழிலா பண்ணிட்டு
0: தொழில் இந்த தொழிலும் அப்புறம் பண்ணலங்க மேடம். வீட்டில் சும்மா கல் பற்ற வேலைக்கு போனேன். இந்த கல் பதிப்பாங்க கம்மலுக்கு அந்த பற்றைக்கு வேலைக்கு

0: நான் நைன்த் படிச்சு டென்த் போகும்போது மூணு ரிவிஷன் எழுதுனேன். எக்ஸாம் எழுத கொஞ்சம் குடும்ப கஷ்டத்தினால போகாம எக்ஸாம் எழுதாம அப்படியே நின்றுட்டு வீட்டில் நின்றுட்டு
1: ஒரு தொழிலா பண்ணிட்டு
0: தொழில் இந்த தொழிலுக்கு அப்புறம் பண்ணலங்க மேடம். வீட்டில் சும்மா கல் பற்ற வேலைக்கு போனேன். இந்த கல் பதிப்பாங்க பார்த்தீங்களா கம்மலுக்கு, அந்த பற்றைக்கு வேலைக்கு போனேன். அப்புறம் அப்படியே நின்றுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து நம்ம இதை கற்றுக்கிட்டேன், எதுக்கு நம்ம சும்மாவே இருக்கணும், அப்போல்லாம் வேலையெல்லாம் நம்ம கிடைக்காது, படிப்பு கம்மி தானே, அதனால நம்ம இந்த கைத்தொழில் எடுத்துக்கிறது தான் கைத்தொழில் என்னைக்காவது நமக்கு உதவும் அப்படின்னு சொல்லி கைத்தொழில் கத்துக்கிட்டதுனால இப்போ அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு, நல்ல சப்போர்ட் கொடுக்குது.
1: சுயமா சொந்த கல்ல நிக்கிறேன்,
0: சுயமா சொந்த கல்ல நிக்கிறேன், யாரோட சப்போர்ட் இல்லாமல் சுயமா நிக்கிறோம்.
1: கணவரும் உங்களுடைய இந்த தொழிலுக்கு உறுதுணையா இருக்காரு?
0: கண்டிப்பா உறுதுணையா இருக்கிறாரு, வந்து விட்டுட்டு போவாரு, கூட்டிட்டு போவாரு, அவர் சப்போர்ட் நிறைய பண்றாரு.
1: கூட பின்ற தொழிலுக்கு உங்களுடைய பசங்களும் உதவி பண்றாங்க?
0: உதவி பண்றாங்க.
1: இப்போ உங்க வீட்டுல இந்த தொழில உங்களை தவிர வேற யாரெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
0: எங்க வீட்டுல நான் பண்றேன், அப்புறம் ஒரு அஞ்சாறு குடும்பம் எங்க ரிலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
1: இப்போ உங்களுடைய உறவினர்கள் சொந்தக்காரங்களாம் கூட பண்றதா சொன்னீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்குவீங்களா நீங்க இந்த தொழில?
0: கண்டிப்பா பண்ணிக்குவோம். இப்ப எனக்கு ஒரு வயிறு இல்லையா அவங்க தருவாங்க, அவங்களுக்கு எல்லாம் நாங்க அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் ஒருத்தர் போயிட்டுவாங்க.
1: நீங்க என்ன மாதிரி குடைகள்லாம் பின்னிக்கிட்டு இருக்கீங்க?
0: புதுசா ஒயர்ல வந்து ரோல்ல பட்ட ஒயர்ல கூட பின்னிக்கிட்டு இருக்கு. இது வந்து பட்டி ஒயர், இது ரோலுக்குன்னு கூடைக்குன்னு தனியா வந்திருக்கோம். அந்த பட்டி ஒயர் நாங்க விலைக்கு வெளியில வாங்கி இப்ப பின்னிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இப்ப செட்டிநாடு கூட காரைக்குடி கூட பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாம நாங்களும் நல்ல மாடலா போட்டு பின்னிக்கிட்டு இருக்கோம் மேடம்.
1: அந்த கூடையோட வகையில் சொல்றீங்களா என்னென்ன மாதிரி கூடைகள் வச்சிருக்கீங்க?
0: வட்ட கூட, ட்ரெயின் கூடன்னு சொல்லுவாங்க மேடம். அவங்க என்ன பொருள் யூஸ் பண்றாங்களோ அது எங்களுக்கு வட்டமா எங்களுக்கு வேணும், எங்களுக்கு இந்த சைஸ்ல வேணும், அது கூடைக்கு பேரு ட்ரெயின் கூடன்னு சொல்லுவாங்க. அதனால வட்ட கூட எங்கள்கிட்ட இருக்குதுங்க. அப்புறம் நீல கூட இருக்குது, டிசைன் கூட இருக்குது, வாட்டர்கேன் கூட இருக்குது, பூ கூட இருக்குது. பூஜைக்கு கோயிலுக்கு போனோம் எங்களுக்கு அந்த மாதிரி பின்னி தருவீங்களான்னு கேட்பாங்க, அந்த மாதிரி கூட எல்லா கூட இருக்குது. செட்டிநாடு கூட இருக்குது, குரோசாவேர் கூட இருக்குது, அப்புறம் லஞ்ச் கூட, என்ன பூஜை கூட, என்னென்ன கூட வேணுமோ அந்த மாதிரி கூடைகளை பின்னி நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். செட்டிநாடு கூட வெளிய ரேட்டுக்கும் எடுத்துக்கிறோம் மேடம்.
1: இப்ப நீங்க பின்றது வந்து இது மட்டும் தான் பண்றீங்களா? நீங்க சொன்ன இந்த எல்லா வகைகளும் பண்றீங்களா?
0: நான் இப்ப பின்றது இந்த கூட தான், கேட்டா நாங்க போட்டு கொடுப்போம் மேடம்.
1: உங்களுக்கு அதுவும் போட தெரியும்?
0: இந்த நீல வாட்டர் கேன் கூட, இந்த உயர்லயே கோயில் போற கூட, எங்களுக்கு இந்த மாடல் இப்படி வேணும் அப்படின்னு கேட்டா போட்டு கொடுப்போம் மேடம்.
1: ரெகுலரா எப்பவுமே ஒரே அளவுல பண்ணுவீங்க? இப்ப கேக்குறதுக்கு தகுந்த மாதிரியும் நீங்க
0: கேக்குறதுக்கு தகுந்த மாதிரி உயரம்னா உயரம், நீளம்னா நீளம், உயரம் கம்மி பண்ணுங்க, உயரம் அதிக வைங்க அப்படின்னு சொன்னாலும் நாங்க போட்டு கொடுப்போம். சின்ன கூடையா, பெரிய கூடையா, பெரிய கூட அதுக்கு பெரிய கூடையா அப்படின்னு கேட்டா போட்டு கொடுப்போம். வாங்குறவங்களுக்கு எப்படி கேக்குறாங்களோ அதுக்கு தக்கன தப்பின்னு நாங்க கொடுப்போம். இப்ப இது மார்க்கெட் கேட்டிருக்காங்க இந்த கூட பெரிய கூட, அதனால அவங்க பின்னிட்டு இருக்கேன். அப்புறம் கூடைய பின்னிட்டு அப்புறம் மாடல் கொடுப்பாங்க. இந்த பிறகு கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த கூடைக்கு கஷ்டம், அதனால செட்டிநாடு கூட அதுக்கு தகுந்த மாடலு என்ன டிசைன் கொடுங்க, அந்த மாதிரி எல்லாம் மாடல் கொடுத்து எல்லாம் பின்னுவாங்க.
1: இப்போ இந்த கலர்ல வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்களா?
0: கலர் கேட்பாங்க, இந்த கலர்ல எங்களுக்கு கூட வேணும், பிங்க் வேணும், ரோஸ் வேணும், சிவப்பு வேணும், பச்சை வேணும் கேட்டா அந்த கலர்ல போட்டு கொடுப்பாங்க.
1: இப்போ நீங்க கையிருப்பு வச்சிருப்பீங்களா? அந்த மாதிரி கலர் ஒயர் வச்சிருப்பீங்களா?
0: ஆமா, வாங்கிக்கோங்க, டக்குன்னு இருந்தா கடையில போய் வாங்கிட்டு வந்துடும். அந்த கலர் டவுன் ஹால்ல வாங்கிக்கும், இல்லாட்டினா வீட்டுல இருக்கும் வாங்கிட்டு போவோம். இந்த
1: இப்ப ஒரே கலர்ல அஞ்சு அளவு வாரிய வச்சிருக்கீங்க, ஒரு செட்டில் எவ்வளவு கூட வருங்க?
0: ஒரு செட்டில் அஞ்சு கூட வருங்க மேடம். சின்னது பெருசு, ஒன்னா நம்பர், ரெண்டாம் நம்பர், மூணாம் நம்பர், நாலாம் நம்பர், அஞ்சாம் நம்பர், அஞ்சு கூட வருங்க மேடம். அப்புறம் மூடி போட்ட கூடையில அஞ்சு வகை கூட வருங்க மேடம். அதுல வந்து அவங்களுக்கு எது வேணுமோ அது தகுந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஒரு செட்டுக்கு அஞ்சு வரும், தனியா கேட்டாலும் கொடுப்போம், செட்டா கேட்டாலும் கொடுத்துருவோம்.
1: வீட்டுல எல்லாம் பின்னுவாங்க, அந்த கூட ஏன் நீங்க பின்றது இல்ல? அது உங்களுக்கு அதுவும் பின்னுவீங்களா?
0: இல்ல மேடம், அது பழக்கம் நான் கத்துக்கலங்க மேடம். இந்த கூட தான் நான் கத்துக்கிட்டேன், அந்த கூட நான் கத்துக்கலாம், அதனால வெளியில எடுத்து சேல்ஸ் பண்றேன்.
1: எதனாலங்க? அது ரொம்ப சுலபம் தானே
0: பின்றதுக்கு, ரொம்ப ரேட்டாகும். அதாவது இந்த ரோச ஒயர் கூட வந்து ஒரு நாளைக்கு ஒரு கூட பின்ன எப்படி ரெண்டு நாளாகவும் மூணு நாளாகவும் விட்டா ஒரு வாரம் கூட ஆகுங்க, அதனால அது இன்ட்ரெஸ்ட் எடுக்கல. இந்த கூட எங்களுக்கு பட்ட ஒயர் கூட ஈஸியா இருக்கிறதுனால லஞ்சு கூட வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு கூட போடுவோம். மனசு வச்சா கூட அஞ்சு கூட போட்ட காலம்லாம் இருக்குது, அஞ்சு பத்தெல்லாம் போட்டிருக்கேன் நான். இப்போ கொஞ்சம் வயசாக கையெல்லாம் வலிக்கிறதுனால ஒரு நாலு மூணு அப்படி போடுறோம். அப்புறம் மீடியம் சைஸ் கூடைனா ரெண்டு போடுவோம், பெரிய கூட கேட்டாங்கன்னா ரெண்டு நாள் ஆகும் மேடம். இந்த கூட
1: கூட பின்றதுக்கான பொருள் எல்லாம் நீங்க எங்கிருந்து வாங்குறீங்க?
0: பொருள் அதாவது திருச்சியில இருக்குங்க மேடம், மதுரையில திருப்பரங்குன்றத்துல இருக்குங்க கம்பெனி இருக்கு, அங்கிருந்து நாங்க வாங்கிட்டு வந்துருவோம். இப்ப தர்சமயத்துக்கு வாங்கணும்னா நம்ம டவுன் ஹால் உட்கடத்துக்குள்ள இருக்குங்க. நாங்க மொத்தமா பத்து கட்டு இருபது கட்டுன்னு திருச்சி இல்ல மதுரை இங்கிருந்து வந்து வாங்கிட்டு வந்துருவோம் மேடம்.
1: இப்ப திருச்சி மதுரை போய் எடுக்கிறதா சொல்றீங்க, உங்க வீட்டுக்காரர் போவாங்களா நீங்க மட்டுமே போறீங்க?
0: லேடிஸ் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து போவோம். எல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், நாங்க பார்சல் அனுப்பிச்சு விட்டுருவோம். இங்க கோயம்புத்தூருக்கு வந்துடும், இங்க வந்து நாங்க ஆட்டோ சார்ஜ் லக்கேஜ் எல்லாம் கொடுத்து நாங்க இங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருவோம். அங்க வந்து போவோம், நான் அவங்க பார்சல்ல போட்டு விட்டுருவாங்க, நாங்க இங்க பார்சல் ஆபீஸ்ல பணத்தை கட்டி எடுத்துட்டு வந்துருவோம் மேடம்.

0: கூடை பின்னும் தொழில் குறித்து தன்னோட அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை இ இந்திரா அவர்கள். கூட பின்றதுக்கு என்ன மாதிரி பொருள் எல்லாம் நீங்க கொள்முதல் பண்ணிட்டு வருவீங்க?
1: டீபு வேணும் கைப்பிடி வைக்கிறதுக்கு, அது உள்ள ஒயர் சொல்லணும், ஆணி வேணும் அடியில குமிழ் வைக்கிறதுக்கு, பட்டன் வேணும், மேல கூட வாய் கட்டும் போது கம்பிகள் வேணும். 6 பொருள் வரும் ஒரு கூடையில உள்ளதா இருக்கு.
0: நீங்க பின்ற கூடைக்கும் வாங்கிட்டு வர கூடைக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்னங்க?
1: நாங்க தனித்தனியா ஒத்த ஒத்தையா பின்னுவோம், நல்லா கெட்டியா நல்லா 2 வயர் 3 வயர் கொடுத்து பின்னுவோம். கைப்பிடி கொஞ்சம் நெருக்கமா

0: இருக்கும். ஒயர்லயே நாங்க கைப்பிடி வச்சிருவோம். அவங்க வந்து பிளாஸ்டிக்ல வைப்பாங்க, நாங்க எல்லாம் ஒயர்லயே எல்லாம் பின்னி முடிச்சிருவோம். அடியில வந்து சில்வர் குமுள் கொடுத்து அடியில குமுள் வச்சு விட்டுருவோம். சில பேர் கூடைக்கு குமுள் கேட்பாங்க, சில பேர் குமுள் கேட்க மாட்டாங்க, கேட்டா வச்சு கொடுப்போம். அவங்க கம்பெனி வச்சு நடத்துறதுனால மாடல் மாடலா போட்டு பின்னுவாங்க. அவங்க வந்து சும்மா சப்போர்ட்டுக்கு கம்பெனி கொடுத்தாங்களா, டக்கு டக்கு டக்குனு பின்னி டக்கு டக்குன்னு ஆணி அடிச்சு டக்கு டக்குன்னு பத்தும் பதமா அவங்க போட்டுருவாங்க. இது வந்து நம்ம பார்த்து பார்த்து பின்னுவோங்க மேடம். நாங்க பின்னுற கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கெட்டியா நல்லா இருக்குங்க மேடம். அவங்க பின்றது கொஞ்சம் மெலிசா பின்னுவாங்க, அவ்வளவுதாங்க.
1: இப்ப நீங்க வந்து வாங்கிட்டு வரதா சொல்றீங்க, அந்த வாங்கிட்டு வர கூடைகள் இயந்திரம் பண்ணுதுங்களா? இல்ல
0: நம்ம தான் பண்றோம். அவங்களும் கையில தான் பின்றாங்க, நாங்களும் கையில தான் பண்றோம். அவங்க ஒரு குடன் மாதிரி வச்சு பிள்ளைகளை வச்சு வீட்டுல இந்த மாதிரி வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு இந்த குடையும் பின்னி கொடுக்குவாங்க அந்த மாதிரி.
1: நீங்க அங்க போயும் பின்னி கொடுத்துருக்கீங்களா?
0: இல்ல அங்கெல்லாம் போனதுதாங்க மேடம். நாங்களாம் எனக்கு சொந்த தொழில் தான், இங்கேதான் இருக்கு, அங்கெல்லாம் போனதில்லை.
1: உங்க அனுபவத்துல சுமாரா நீங்க எவ்வளவு கூட பின்னிருப்பீங்க?
0: என் அனுபவத்துல 1000க்கு மேல பின்னிருப்பாங்க மேடம். ஒரு சமயம் கூட நாங்க வெளியில சேல்ஸ் மேன் 30 கூட 40 கூட எடுத்துருப்போம். வாரம் முதல்ல 30 கூட எடுத்துருப்போம். வாரத்துக்கு 30 கூட பின்னிருவேன். எப்படி சின்னது பெருசு இதெல்லாம் கலந்து எல்லாம் 30 கூட பின்னிருவோம். வாரம் வாரம் விற்க போவோம். வாரம் வாரம் வித்து இல்லைன்னா சேல்ஸுக்கு கொடுத்துருவோம், ரேட்டுக்கு கொடுப்போம். இப்ப அது முடியறது இல்ல, அதனால எல்லாம் சேர்த்தா ஒரு 1000க்கு மேலேயே பண்ணிருப்போம்.
1: தினமும் ஒரு கணக்கு வச்சுக்குவீங்களா? ஒரு நாளைக்கு இவ்வளவு கூட போடும், டெய்லி போடுவீங்களா எப்படிங்க?
0: என்னோட இஷ்டத்துக்கு தான் போடுவேன் நான். முடிஞ்சா போடுவேன், முடியாட்டினா போட மாட்டேன். கேட்டா டக்குன்னு போட்டு கொடுப்பேன், கேட்காதவங்களுக்கு அப்படி எங்களோட சொந்த தொழில்னால எங்களோட இஷ்டத்துக்கு போட்டுக்குவோம். அடுத்தவங்களுக்கு யாருக்கு அடிமை இல்ல, ஒண்ணும் இல்ல. அதனால எங்களுக்கு தோணுதா பின்னுவோம், தோணலைன்னா பின்ன மாட்டோம். இல்ல வெளியே ரேட்டுக்கு எடுத்துக்கிறோம். அப்படி பல கூடைகள் பல பேக்குகள் எடுத்து சேல்ஸ் பண்ணிக்கிறோம். இது நம்ம ஒன்னு ரெண்டு போட்டா போதும் அப்படின்னு வச்சுக்கோங்க.
1: ஒரு கூடைக்கு அந்த ஒயர் அளவு எவ்வளவு பிடிக்குங்க?
0: அதாவது நாங்க நிதானத்தை பொறுத்து நறுக்கும். அது அளவுன்னு நாங்க நிதானம் இந்த கூடைக்கு இவ்வளவு நறுக்கணும், இவ்வளவு கூட பின்னலாம், இந்த கூடைக்கு இவ்வளவு பின்னா இப்படி பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு நிதானம் இருக்குங்க. நிதானத்துல நாங்க நறுக்கி கூட பின்னுவோம். அதாவது ஒரு பெரிய கூடை பின்னோம்னா நீளமா பெருசா இந்த சைஸ் கேட்டாங்கன்னா நீளம் வந்து 35
1: மீட்டர் சொல்றீங்களா? எப்படி
0: கட் பண்றது ஒயர் நீளம் 35 அகலம் 15 எப்படியும் ஒரு பெரிய கூடைக்கு ஒரு 50 ஒயர் நறுக்கும்.
1: ஒரு கூடை பின்றக்கு எத்தனை ரோல் ஆகும்?
0: லஞ்ச் கூடைங்கன்னா ஒரு கூடைக்கு ஒரு ரோல் 20 கூட போடலாம். அதே மீடிய சைஸ்னா 15 பெருசுனா 10 அவ்வளவுதாங்க மேடம். ஒரு ரோல்
1: இது வந்து நவீன காலத்துல இந்த மாதிரி கூடைக்கு வரவேற்பு இருக்குங்க?
0: கண்டிப்பா வரவேற்பு இருக்குங்க மேடம். இந்த மாதிரி கூடைங்க எங்களுக்கு நீங்க பேட்டி எடுக்கும்போது பாக்குறீங்கல்ல எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு, அதனால இது கண்டிப்பா இருக்குது.
1: இந்த மாதிரி கூடைகளும் விரும்பி வாங்குறாங்களாங்க மக்களுங்க?
0: கண்டிப்பா வாங்குறாங்க. எங்களுக்கு இந்த மாடல் கேக்குறாங்க, நாங்களும் எடுத்து குடுக்குறோங்க மேடம். அதெல்லாம் வாங்குறோம்.
1: நிறைய புதுசு புதுசா லஞ்ச் பேக் எல்லாம் இருக்குதுங்க. துணி பைகள்லாம் ஜிப்போட வருதுங்க, மூடுன மாதிரி இருக்கு.
0: அதாவது லஞ்ச் பேக் எல்லாம் மாடல் மாடலா வருதுங்க மேடம். அந்த லஞ்ச் பேக்ல உள்ள வைக்கும் போது சாஞ்சிருது அது பை வந்து. இந்த மாதிரி கெட்டி ஸ்ட்ரென்த் கிடையாது துணி பை, அந்த பையன் வரும்போது ஸ்ட்ரென்த் இருக்காது. இதுனா கரெக்டா நின்னுக்குதுங்க, அந்த அகலமான நீளம் அகலம் நின்னுக்குதுனால அவங்க வந்து விரும்பி இது வந்து வாங்குறாங்க.
1: வேற எதுக்கெல்லாம் வாங்குறாங்க?
0: இந்த கூடை வந்து நல்லா அழகா இருக்கிறதுனாலயும், அப்புறம் வெளியூர்களுக்கு போகும்போது காருக்கு பின்னால தண்ணி பாட்டில் வைக்க, அப்புறம் ஹாட் பாக்ஸ் வைக்கிறதுக்கு நிறைய வாங்கிக்கிறாங்க. அதாவது தண்ணிங்க சாப்பாடுங்க கார்ல வச்சு கொண்டு போறதுக்கு கீழே விழுந்தா சாயாது, தண்ணி எல்லாம் வச்சு ஆடாம இருக்குங்க. கட்டப்பை எடுத்து போறல குச்சி உடஞ்சிருது, கீழே சாஞ்சிரும், இதுல சாயாது, அப்படி வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. எதுவுமே சிந்தாது, அதனால இந்த குடையை வாங்கிக்கிறாங்க மேடம். இது சொல்லியே கேட்டே வாங்குறாங்க. கார்ல வச்சு கொண்டுட்டு போனோம், எங்களுக்கு தண்ணி வச்சா வச்ச மாணிக்கு இருக்கணும், ஒரு 5 வாட்டுக்குன்னு 10 வாட்டுக்குன்னு தகுந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க. வசதியா இருக்கிறதுனால வாங்குறாங்க.
1: அப்ப உங்களுக்கு என்ன மாதிரி வாடிக்கையாளர்கள் வர்றாங்க?
0: எனக்கு ஹோட்டல்ல கேக்குறவங்க வராங்க, மார்க்கெட்டுக்கு போறதுக்கு கூட கேக்குறாங்க, அப்புறம் சின்ன குட்டி கூட குழந்தைங்களுக்கு எங்காச்சும் வெளியூர் போகும்போது மருந்து பாட்டில் வைக்க, குழந்தைங்களுடைய திங்ஸ்ங்கள் வைக்கிறதுக்கு பால் பாட்டிலு மருந்து மாத்திரை பவுடர் டப்பா இந்த மாதிரி அவங்க துணி பொருள் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால இந்த கூடையை வாங்கி வச்சுக்கிறாங்க.
1: இப்போ இந்த மூடி போட்ட கூட வந்து குழந்தைகளுக்காக முக்கியமா நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க?
0: ஆமா, குழந்தைகளுக்காக முக்கியமா இந்த மூடி போட்ட கூட கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க வந்து மணங்கி வந்து வாங்கி மனசு கவர்ந்த மாதிரி வாங்குறாங்க, அப்புறம் அளவு சொல்லிட்டு போறாங்க இந்த மாதிரி கூட வேணும்னு, அந்த மாதிரி பின்னி கொடுக்குறோம். அப்புறம் பார்சல் வச்சு ஒரு 30 பொட்டனும் 40 பொட்டனும் சாப்பாடு பட்டணம் வைக்கிற மாதிரி எங்களுக்கு வேணும் கேட்டாலும் அதுவும் போட்டு கொடுப்போம். சின்ன சின்ன சம்பாரம் டப்பாங்க வைக்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த கூடை கேட்பாங்க, கொடுப்பாங்க வட்ட கூட. சில பேர் எங்கேயாச்சும் போகும்போது ஷாப்பிங் வரும்போது காய்கறிங்க பொருளுங்க ஏதோ வாங்கி வர்றதுக்கு வாங்கிக்கிறாங்க. என்கிட்ட வந்து கூட வாங்க வருவாங்க. வாங்க வரும்போது எங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், சிவராத்திரி வச்சிருக்கோம், தீபாவளிக்கு திக்ஸ் ஸ்வீட் கொடுக்கணும், ஒரு 50 பேத்துக்கு 60 பேத்துக்கு கொடுக்கணும், எனக்கு வந்து இத்தனை பீஸ் கூட வேணும், 50 பீஸ் 35 பீஸ் 200 பீஸ் 100 பீஸ் 75 பீஸ் நாங்கள் மொத்த ரேட்டுக்கு அவங்க ஒரு ரேட் பேசி அங்கிருந்து நாங்க ஆர்டர் பண்ணி இங்க வந்து அவங்களுக்கு கூடை நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க என்கிட்ட. 75 கூடை, 35 கூடை, 50 கூடை, 100 கூடை, இந்த மாதிரிலாம் மொத்த கூடையும் கொடுத்துருக்காங்க மேடம். இங்க வந்து வரும்போது பாக்குறாங்க, பார்த்தோன்னே எங்களுக்கு இத்தனை கூட போட்டு தருவீங்களா, இந்த மாடல்ல எங்களுக்கு இத்தனை மாசத்துக்குள்ள இத்தனை டைம்குள்ள எனக்கு கூட வேணும் கொடுப்பீங்களான்னு கேட்கும்போது, நாங்க டக்குனு அங்க போன் அடிச்சு கேட்கும்போது கம்பெனிக்குள்ள கூட இருக்கானுங்க இருக்குன்னு வாங்க, ஒரே மாடலா அவங்க கேட்பாங்க, அதே மாதிரி ஒரே மாடலா அவங்களும் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கலர் வேற வேற இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே கலரா இருந்தாலும் பரவாயில்ல, கஸ்டமர் எப்படி

0: கேட்கறாங்களோ அந்த மாதிரிக்கு வச்சு கொடுப்போம்.
1: பார்சல்ல வந்து அவங்க மொத்த கூட கேட்கறவங்களுக்கு அவங்க பார்சல்ல போட்டு விட்டுருவாங்க. நாங்க போய் பார்சல் ஆபீஸ்ல எடுத்துட்டு வரும்போது அந்த பார்சல் பில்லு காசை நாங்க கொடுத்துருவோம், ஆட்டோ காசை அவங்க கொடுத்துருவாங்க. கொண்டுட்டு வந்து இறக்கணும் இல்லைங்க, அதை அவங்க கொடுத்துருவாங்க. நாங்க ஆரம்பத்துல அதை கேட்டுருவோம், இனிமேல் சரி கொண்டு வந்து வச்சிருக்க நாங்க கொடுத்துறோம் அப்படின்னு. அவங்க கொண்டு வந்து உட்காந்து நேவார பாக்கிற இடத்துல இருந்து கொண்டு வருவோம். அவங்க வந்து கார்ல வந்து தூக்கிட்டு போயிருவாங்க. ஒருத்தர் பெங்களூர் இருக்காரு, அவங்க வந்து கூடைக்கு சொல்லிட்டு போயிருக்காரு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, வந்தோடனே எங்களுக்கு மொத்த கூட எங்களுக்கு வேணும் வந்தோடனே சொல்றேன், எனக்கு சொன்ன பிறகு நீங்க எடுத்து கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க.
0: எவ்வளவு கூட கேட்டிருக்காங்க?
1: லஞ்சு கூட 50 பீஸ் கேட்டிருக்காங்க. அவங்க ரெடி பண்ணி கொடுக்கணும்.
0: மொத்த வியாபாரம் பண்ணி
1: மொத்த வியாபாரம் பண்ணிருக்கோம்.
0: வீட்டுல விழாக்கள் வைக்கிறதுல இப்ப எவ்வளவு வருஷமா அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க?
1: இப்போ ஒரு வருஷமா நான் கொடுத்துட்டு இருக்கேன்.
2: சொந்தக்காரங்க நிறைய பேர் ஆன்லைன்ல எல்லாம் போட்டோ எடுத்து யூடியூப்ல ஓட்டுறாங்க, அவங்க அதை பார்த்து ஆன்லைன்ல கேக்குறாங்க. வெளிநாட்டுக்களும் கூட போயிட்டு இருக்குங்க, வெளிநாட்டுக்கு சேல்ஸ் ஆயிட்டு இருக்குங்க. அந்த கூடைங்க வந்து நல்ல மாடலா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாம் சேல்ஸ் ஆயிட்டு இருக்குங்க. அந்த கூட
0: இப்ப உங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஆன்லைன்ல விற்பனை பண்றதா சொன்னீங்க, நீங்க அந்த மாதிரி எதுவும் முயற்சி எடுக்கிறீங்க?
1: அதுல வந்து இது இல்ல மேடம், அதனால அப்படியே விட்டுட்டேன் நானு. சரி, நம்ம கிடைக்கிற முதல்ல கிடைக்கட்டும், அவங்களுக்கு அது வேண்டாம், சிரமம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பெருசா எடுத்துக்கிறது இல்லைங்க மேடம்.
0: உங்களுக்கு இந்த வருமானமே போதும்னு ஒரு திருப்தியா இருக்கீங்க?
1: இதுவே எனக்கு திருப்தியா இருக்கு, போதும் மேடம், அதனால இதுவே பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
3: நிகழ்ச்சியில இதுவரைக்கும் கூடை பின்னும் தொழில் குறித்து தன்னோட அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை இ இந்திரா அவர்கள்
4: எமது நாளைய ஒருபுறத்திலே நிகழ்ச்சியில்
3: பொது மருத்துவம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் ரியாஹாப் யாசிர் நயினார் அவர்கள்.
4: கேட்டு பயன் பெறுங்கள்.
5: நிகழ்ச்சி தொகுப்பு உஷா செல்வகுமரன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

நாளை நமது ஊர்ப்புறத்தில நிகழ்ச்சியில் பொது மருத்துவம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் ரேகா யாசிர் நயினார் அவர்கள். இத்துடன் இன்றைய ஊர்ப்புறத்தில நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு
1: நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
0: ஃபார்ம் டு சிட்டி. இதில்
2: ஈரம் வந்துமா 25 நாள்லிருந்து 30-35 நாள் வரைக்கும் வெரைட்டி பொறுத்து இருக்குதுமா. அதுல வந்து உரம் கொடுக்கறத பொறுத்து 4-5 நாள் முன்னாடி வரும். வெறும் சப்பக்காட்டில் போட்டால் வளர்ச்சியே வராது, அது பார்த்தாலே நுகர்வோர் கண்டுபிடிச்சிருவாங்க, மருந்து தெளிக்கிறதும் கண்டுபிடிச்சிருவாங்க. இது போஷாக்கா வரும், கொஞ்சம் இயற்கையா வளர்த்துறதுனால.
0: கீரை சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கருப்பராயன் பாளையம் எஸ் தங்கராஜ் அவர்கள் கூறும் அனுபவ கருத்துக்கள். கேட்டு பயன்பெறுவோம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் மேம்பாடு அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.

0: அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 339 நகரங்களில் 1111 மையங்களில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. சமூக நீதி வரலாற்றை தாவேக அரசு இருட்டடைப்பு செய்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் தமிழக அரசு அலட்சியமாக இருந்து காவிரி உரிமையை இழந்துவிடக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 734 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. போன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெள்ளி பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இந்தியா சீனா இடையேயான 2வது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம நேயர்கள் எல்லாருமே டெய்லியுமே உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸை நம்ம கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி எக்ஸ்க்ளூசிவாக 1 ஹவர் வந்து நம்ம ஃபேவரட்டான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
2: கேஎன்பாளையம் நெசவாளர் காலனியிலிருந்து நஞ்சப்பன்.
1: நஞ்சப்பன், என்ன பாட்டு கொடுக்கலாங்க? கண்டிப்பா கொடுத்துடலாங்க. நிகழ்ச்சி தொகுப்புல உங்களுடைய நேர்தனா RJ வாகினி தனிஸ்லாஸ்.

0: கிராமபோனும் 103 நிகழ்ச்சி கேட்டுட்டு நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: கரூர் தான் தோன்றியிருந்து செல்வராஜ் பேசுறேன்.
0: செல்வராஜ், என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
1: படம் வந்து ஆண்டவன் கட்டளை.
0: சொல்லுங்க.
1: பாடல் வந்து அழகே வா அருகே வாங்குற பாடல்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: 3:10 கிராமபோனம் 103 நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியினை

0: கோழிக்குடி அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கங்க மேடம்.
0: வணக்கங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம் அக்பர்.
0: அக்பர், என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
1: வா ராஜா வா படத்துல இருந்து இறைவன் படைத்த உலகை எல்லாம், இந்த சாங் வேணும் மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க.

நாம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளிருந்தேன்

இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான்.

மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும்.

0: மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழ்கின்றான், இறைவன் வாழ்கின்றான்.
1: நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்க வராங்க. வணக்கம்.
2: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன், என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
2: பாலம் பழங்குற படத்துல இருந்து இந்த மேடையில் அந்த நாடகம் அந்த பாட்டை கொடுங்க மேடம்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாங்க.

0: கிராமஃபோனம் 103 நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நேரம் 3:18 ஆச்சு. நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சுலோச்சனா பேசுறேம்மா.
0: சுலோச்சனா, என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
1: எங்க வீட்டு பிள்ளையில பாட்டு போடுமா?
0: என்ன பாட்டுங்க?
1: ஓ, இது மாந்தோப்பில் நின்றிருந்தேன் மாம்பழம்.
0: சரிங்க, கண்டிப்பா கொடுத்துடலாங்க.

0: நேர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். 3:25 கிராமபோனம் 103 நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். என்ன
0: பாட்டு கொடுக்கலாங்க?
1: படம் வந்துங்க நாடோடிங்க.
0: சரிங்க.
1: பாட்டு வந்துங்க உலகம் என்கும் ஒரே மொழி உள்ளம் பேசும் காதல் மொழி.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க.

0: அனுப்பி வச்சா என்ன அனுபதி ராஜான்னு அனுப்பி வச்சா என்ன அனுபதி ராஜான்னு அனுப்பி வச்சா.
1: நேர்கள் எல்லாருமே ஜாலியான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வகையில அடுத்து நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சின்னத்தடகம் அருகில் உள்ள நஞ்சண்டவரத்திலிருந்து பழனிசாமி.
1: என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
2: ஆயிரத்தில் ஒருவன்ல இருந்து அதோ அந்த பறவை போல.
1: கண்டிப்பா கொடுத்துடலாங்க.

கிராமபோனம் 103 நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பி சுப்பிரமணியம் அவினாசி பாப்பாங்குளத்தில் இருந்து பேசும் தெய்வம் மூவிலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. எல்லாருக்காகவும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: வணக்கங்க, யாருங்கிறது பேசுறீங்க?
1: மேடம்
0: வணக்கங்க, யாருங்கிறது பேசுறீங்க?
1: ராவத்தூர் அங்கமுத்து பேசுறேன் மேடம்.
0: அங்கமுத்து, என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
1: மாய பஜனை பாட்டு மேடம்.
0: சொல்லுங்க.
1: அழகியான பாட்டு பாடு.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க.
2: கல்யாண சமையல் சாதம்

சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதமே.

0: 3:50 ஆச்சு. கிராமபோனம் 103 நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சுல்தான்பேட்டை பாப்பம்பட்டி எம்ஜிஆர் நகர் வந்து ரஜினி செந்தில்ங்க. அடிமட்டத்துல இருந்து 1000 மணி நிலவேவா?
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க.

0: 8:55 ஆச்சு. நிகழ்ச்சியோட நிறைவான பாடலை கேட்கும் அந்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்க. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நாங்க சிறுமுகத்துல மூலத்துல இருந்து ரவி பேசுறேன் மேடம்.
0: ரவி, என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
1: எனக்கு இந்த மன்னாஜி மன்னர் அச்சம் என்பது மடை மேடம், அஞ்சாட்ட அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க.

கிராமபோனம் 103 நிகழ்ச்சியில நிறைய இருக்கு நேயர்கள் எல்லாருமே உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணீங்க அப்படின்ற நிறைவோட நிகழ்ச்சி தொகுப்புல இருந்து விடைபெறா ஆர்ஜே வாகினி தனிஸ்லாஸ். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நேயர்களே, இன்னும் சில நொடிகள்ல செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் முன்னேற்றம் கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 339 நகரங்களில் 1111 மையங்களில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. சமூக நீதி வரலாற்றை தவிர்க்க அரசு இருட்டடிப்பு செய்வதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் தமிழக அரசு அலட்சியமாக இருந்து காவிரி உரிமையை இழந்துவிடக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 734 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. போன்ட்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெள்ளி பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1

0: வெள்ளி, ஒரு வெண்கல பதக்கம் வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார். இந்தியா சீனா இடையேயான இரண்டாவது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நாலு மணி 2:30 நொடியில எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம இணைஞ்சிருக்கோம். இது மயக்கும் மாலை நிகழ்ச்சி தொகுப்புல உங்களோட இணையறதுனா ஆர்ஜே வாகினி தனிஸ்லாஸ். நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல்

பாட்டு மூவில இருந்து இளையராஜா இசையில ஸ்வர்ணலதா மற்றும் அருண்மொழி பாடிய அந்த பாட்டு கேட்டோம். பாடலாசிரியர் கஸ்தூரி ராஜா. மயக்கும் மாலை நிகழ்ச்சியில தொடர்ந்து வீரத்தாளாட்டு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே சித்ரா பாடிய பாடலை கேட்கலாம். பாடலாசிரியர் கஸ்தூரி ராஜா.

நேர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. திருமதி பழனிசாமி மூவிலிருந்து சாங் கேட்டும், இசை இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், சுந்தர்ராஜன் மற்றும் மின்மினி அந்த பாடலை பாடியிருந்தாங்க. பாடலாசிரியர் வாலி. மயக்கும் மாலை நிகழ்ச்சியில தொடர்ந்து கும்பகரை தங்கையா மூவிலிருந்து சாங் கேட்கலாம். இசை இளையராஜா, பாடலாசிரியர் கங்கை அமரன். இந்த பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி.

என் பிரபாகரன் மூவியிலிருந்து இளையராஜா இசையில மனு மற்றும் கே சித்ரா பாடின பாட்டு கேட்டோம். பாடலாசிரியர் கங்கை அமரன். மயக்கு மாலை நிகழ்ச்சியில தொடர்ந்து செந்தூர பாண்டி மூவியிலிருந்து தேவா இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே சித்ரா பாடியிருக்கக்கூடிய பாடல் கேட்கலாம். பாடலாசிரியர் வாலி.

நேர்களே, இன்று இரவு 8 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து மறு ஒலிபரப்பாக கேட்கலாம்.

மாநகர காவல் மூவிலிருந்து சந்திரபோஸ் இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் பி சைலஜா பாடின பாட்டு கேட்டோம். பாடலாசிரியர் வாலி. மயக்குமாலை நிகழ்ச்சியில தொடர்ந்து தர்மதுரை மூவிலிருந்து இளையராஜா இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாட்டு கேட்கலாம். பாடலாசிரியர் பஞ்சருணாச்சலம்.

நேர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். நேரம் மாலை 4:45 கேட்டுட்டு இருக்கீங்க, இது மயக்கும் மாலை.

0: செல்லக்கண்ணு மூவியிலிருந்து தேவா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா பாடின பாட்டு கேட்டோம். பாடலாசிரியர் பழமைப்பித்தன். மயக்குமாலை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாட்டு திருமூர்த்தி மூவியிலிருந்து தேவா இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. பாடலாசிரியர் வாலி.
1: சிறுவாணி தண்ணியப்போ சிலு சிலுன்னு சிரிப்பிருக்கும்.

0: நிகழ்ச்சியோட நிறைவான பாடலா வசந்த கால பறவை மூவிலிருந்து தேவா இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடல் கேட்கலாம். பாடலாசிரியர் வாலி. இந்த சாங்கோட மயக்கும் மாலை நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறது ஆர்ஜி வாகினி தனிஸ்லாஸ். பாடலை தொடர்ந்து செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: கூப்பிட்டா மலர் தேடி வண்டு வரும் தேதி குறிப்பிட்ட

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் முன்னேறியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 339 நகரங்களில் 1111 மையங்களில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. சமூக நீதி வரலாற்றை தவேக அரசு இருட்டடிப்பு செய்வதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் தமிழக அரசு அலட்சியமாக இருந்து காவிரி உரிமையை இழந்துவிடக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பொன்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய்சிங் பட்டம் வென்றார். இந்தியா சீனா இடையேயான 2வது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஸ்தோத்ரி இசையோடு என்றும் நீங்கள்
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். டைம் கரெக்டா 5:02 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்மளுடைய இளமை புதுமை நிகழ்ச்சியில அழகான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. ஸோ இந்த ஈவினிங் டைம் அப்படியே வந்து ரிலாக்ஸ் ஆக சில் பண்ணக்கூடிய ஒரு டைம் தான் இந்த 5 அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு என்னென்னலாம் ஸ்பெஷல் டேஸ் இருக்கு அப்படிங்கிற சிறப்பான பதிவுகள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. கூடவே அழகான பாடல்களும் உங்களுக்காக வரப்போது. நிகழ்ச்சியில முதல் பாடலாக பராசக்தி திரைப்படத்திலிருந்து பாட்டு. நிகழ்ச்சியில் உங்க கூட ஜாயின் பண்ணிருக்கேன், நான் உங்க ஐஸ்வர்யா.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். டைம் கரெக்டாக 5:08 ஆகிட்டுருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இளமை புதுமை நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கு முக்கியமான ஒரு தினம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டேஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபஸ்ட்டு தினமாக இன்றைக்கி சர்வதேச திமிங்கல சுறா தினம் இன்றைக்கி தான். அதாவது கடலை பார்க்கும்போது நம்ம எப்படி நம்மளை நம்மளே மறந்து ரசிச்சுட்டு இருக்கோமோ, அந்த கடலை பார்க்கும்பொழுது இன்னொரு விஷயம் நம்மளுடைய மனசுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வரும். அது என்ன அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த திமிங்கலம் சுறா. அதை வந்து அப்படியே அது வந்தாலே நம்ம வந்து டிவியில் போட்டால் கூட நம்ம வந்து அப்படியே கண்ணை இமைக்காமல் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்தளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அந்த திமிங்கலம் எனப்படக்கூடிய அந்த சர்வதேச திமிங்கல சுறா தினம் இன்னைக்கு தான். அதுவும் August 30. நம்ம உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மீன் இனமாக இருக்கக்கூடிய இந்த திமிங்கல சுறாக்கள், அதை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதாங்க இந்த நாளினுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது. இந்த சுறாக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிற புள்ளிகளாக இருக்கட்டும், கோடுகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு திமிங்கலத்திற்கும் தனித்துவமான அமைப்புகள் இருக்கு. பொதுவா அமைதியான ஒரு கடல் உயிரினங்கள் அப்படின்னா இந்த திமிங்கலத்தை நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய கடல்ல எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கணும், அதை தொடர்ந்து அந்த சூழலையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்குங்களாமா. பொதுவாக இது பெரிய ஒரு உடல் அமைப்பை கொண்டிருந்தாலும் கூட மனிதர்களை வேட்டையாடக்கூடிய இந்த உயிரினங்கள் கிடையவே கிடையாது. ஸோ வெப்பமான, அதே போல மிதமான ஒரு வெப்பநிலை கொண்ட கடல் பகுதிகளில் இதை நம்ம அதிகமாக பார்க்க முடியும். சில நேரங்களில் இது உணவு அதிகமாக கிடைக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி அது ரொம்ப தூரம் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடல் சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதனுடைய வாழ்க்கையை சம்டைம்ஸ் பாதிக்குது. ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து நம்ம நினைவு கொள்ளணும். அதாவது கடல் அப்படிங்கிறது மனிதர்களுக்கான ஒரு வளம் மட்டும் கிடையாது, எண்ணற்ற உயிரினங்களின் வீடும் கூட. ஸோ கடல்ல வந்து இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகரிக்கிறது, மீன்பிடி நடவடிக்கைகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கடல் மாசுபாடு, இதெல்லாம் வந்து இதனுடைய வாழ்விட மாற்றங்களை ஏற்படுத்துது. அதனால பல கடல் உயிரினங்களுக்கு சவாலாகத்தான் இருக்கு இன்றைய சூழ்நிலை. ஸோ இந்த திமிங்கலங்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தை மட்டும் காப்பாற்றணும் அப்படிங்கிறது இல்லாமல், இந்த கடல் சுற்றுச்சூழலையும் அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய மற்ற ஏராளமான உயிரினங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்த தினம். அதுவும் சர்வதேச திமிங்கல சுறா தினம் இன்னைக்கு கடைபிடிக்கப்படுது. ஒரே ஒரு விஷயம் தாங்க நம்ம மனசில் நம்ம நினச்சிக்கணும், கடலை வந்து நம்ம மாசுபடுத்தாமல் இருக்கணும், பிளாஸ்டிக் பயன்பாடுகளை நம்ம வந்து குறைக்கணும், கடல் உயிரினங்களை நம்ம பாதுகாக்கணும். ஸோ இதுதான் நம்ம அந்த திமிங்கலத்தை பார்த்தா ஆச்சரியப்படுறதோட மட்டும் நிற்காமல் அதை வாழ வைக்கக்கூடிய கடலையும் நம்ம வந்து பாதுகாக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. 5:10 ஆயிட்டுருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்போ உங்களுக்காக பாட்டு எழுந்துகிட்டே இருக்கு. சூரரை போற்று திரைப்படத்திற்காக பாட்டு கேட்கலாமா?

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். டைம் கரெக்டாக 5:21 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இளமை புதுமை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். சரி, அடுத்த ஒரு ஸ்பெஷல் டே இருக்கு. எப்போ? இன்னிக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இல்லைங்க, வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. என்ன டே அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு கோகனட் டே வந்து கொண்டாட போகிறோம். உலக தேங்காய் தினம். தேங்காய் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு மனசில் என்னங்க ஞாபகம் வருது? யோசிங்க, யோசிச்சு சொல்லுங்க. அதாவது தேங்காய் அப்படின்னு எடுத்த உடனே சமையல்ல இருந்து திருவிழா வரைக்கும் அந்த தேங்காயினுடைய பங்கு அளப்பரியது. நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு இன்றியமையாத இணைந்த ஒரு இயற்கை வரம் தான் இந்த தேங்காய் அப்படிங்கிறது. சமையல்ல தேங்காய், உடலுக்கு தேங்காய் தண்ணீர், அழகுக்கு தேங்காய் எண்ணெய், தொழிலுக்கு தேங்காய் நார் அப்படின்னு சொல்லி வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம். இதை வந்து ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேங்காயை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் வேர்ல்ட் கோகனட் டே அப்படின்னு. எப்படி ஒரு வாழை மரம் அதனுடைய அனைத்து பகுதிகளையும் வந்து மனுஷன் பயன்படுத்துகிறானோ அதே போலதான் இந்த தேங்காயும் வந்து அதனுடைய அனைத்து பகுதிகளும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால், தேங்காய் துருவல், தேங்காய் தண்ணீர், தேங்காய் ஓடு, தேங்காய் நார், இப்படி அதை சார்ந்த நிறைய உணவுப் பொருட்கள் இருக்கு. அப்படி பல விதமான

நம்ம வந்து இந்த தேங்காயை வந்து பயன்படுத்தலாம். ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது வாழ்வின் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தேங்காயை. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய காய், தண்ணீர், எண்ணெய், நார், ஓடு, இலை, இப்படி அந்த மரத்தினுடைய அத்தனை பகுதிகளையும் வந்து மனிதர்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளுடைய நினைவுக்கு வர்றது சமையல்லிருந்து ஒரு பூஜை அப்படின்னாலுமே அந்த தேங்காய் தான். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்றிணைந்து போன ஒரு வரப்பிரசாதம், ஒரு இயற்கை வரம் அப்படின்னா இந்த தேங்காயை நம்ம சொல்லலாம். செப்டம்பர் 2 உலகம் முழுவதும் வந்து இந்த வேர்ல்டு கோகோனட் டேவை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ தேங்காயை வச்சு புதுமையான ஒரு உணவுப் பொருட்களை வந்து உருவாக்கக்கூடிய இளம் தொழில் முனைவோர்களும் நிறைய இருக்காங்க. இப்போ மார்க்கெட்டில் தேங்காய் தண்ணியிலிருந்து தேங்காய் ஜெல்லி வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்மளுடைய புதுசு புதுசாக அந்த இயற்கையினுடைய சுவை வந்து ஒரு புதுமையான விஷயத்தை நமக்கு வந்து டெய்லி டெய்லி நம்மளுடைய லைஃப்பில் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் தேங்காய் இருந்தால் போதும், உடனே ஒரு ஸ்வீட்டை பண்ணி நம்ம வீட்டில் கலக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தேங்காய் இருந்தால் போதும், ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாமே, ஈவினிங் டைம் இப்போ தேங்காய் பருப்பி சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று வீட்டில் செஞ்சு நம்ம தேங்காய் வச்சு செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால் இந்த தேங்காய் தண்ணீரை குடிப்பது மட்டும் இல்லாமல் அதை ஒரு டெலிஷியஸ் டெசர்ட்டாக நம்ம வந்து மாற்றி சாப்பிடலாம். இந்த மாதிரி இந்த கோகோனட் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதற்கான ஒரு டேவாக வரக்கூடிய, அதாவது வரக்கூடிய வாரம் எப்போ, புதன்கிழமை 2 செப்டம்பர் மாதத்தில் உலக தேங்காய் தினம் கொண்டாட போகிறோம். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு. வெயில் திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்கலாமா?

0: நேர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு
2: நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
1: ஃபார்ம் டு சிட்டி. இதில்
3: ஈரம் வந்துமா 25 நாள்லிருந்து 30-35 நாள் வரைக்கும் வெரைட்டி பொறுத்து இருக்குதுமா. அதுல வந்து உரம் கொடுக்கறது பொறுத்து 4-5 நாள் முன்னாடி வரும். வெறும் சப்பக்காட்டில் போட்டால் வளர்ச்சியே வராது, அது பார்த்தாலே நுகர்வோர் கண்டுபிடிச்சிருவாங்க. மருந்து தெளிக்கிறதும் கண்டுபிடிச்சிருவாங்க. இது போஷாக்கா வரும், கொஞ்சம் இயற்கையாக வளர்த்துறதுனால.
1: கீரை சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கருப்பராயன் பாளையம் எஸ் தங்கராஜ் அவர்கள் கூறும் அனுபவ கருத்துக்கள். கேட்டு பயன்பெறுவோம்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் டைம் கரெக்டாக 5:39 ஆயிட்டுக்கூடிய இந்த நேரத்தில் இளமை புதுமை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்னைக்கு என்ன ஒரு அடுத்த ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தியாவில் தேசிய சிறுதொழில் தினம் இன்னைக்கு தான் கடைபிடிக்கப்படுது, August 30. இந்த நாளினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பு, உற்பத்தியில சிறு மற்றும் குறு நடுத்தர தொழில்களுடைய பங்களிப்பை வந்து அங்கீகரிக்கணும், அவங்களுக்கும் நம்ம வந்து தேவையான அளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த நாளினுடைய நோக்கம். ஒரு 2000 வந்து August 30 அன்னைக்கு சிறு நிறுவனங்களுக்கான ஒரு விரிவான கொள்கை வந்து வெளியிட்டிருக்கு. அதனை தொடர்ந்துதான் 2001 அதிகாரப்பூர்வமாக சிறுதொழில் நடத்துவோருக்கும் நம்ம வந்து நிறைய வாய்ப்புகளை கொடுக்கணும், அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து நம்மளுடைய நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு பங்காக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தினத்தை வந்து கடைபிடிச்சிட்டு வர்றோம். ஸோ புதிய புதிய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து வந்துட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ஒரு 5-6 நிறைய புதிய தொழில் முனைவோர்கள், அதை நம்ம சொல்லலாம் ஆஃப்டர் கொரோனா வந்து நிறைய பேர் அந்த தொழில் முனைவோர் அப்படிங்கிறதாக அவங்க மனசுல வச்சுக்கிட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நம்ம கேட்டா இப்பதாங்க ரீசெண்டா நாங்க கொரோனா டைமுக்கு அப்பதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம், ஏன்னா அந்த நேரத்துல நிறைய பேர்த்துக்கு அந்த பொருளாதார இழப்பு வேலை வாய்ப்புகளினுடைய அந்த உச்சத்தை சந்திச்சதுனால நிறைய புதிய தொழில் முனைவோர்கள் வந்து வந்தாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே அது கண் கூட நம்மளால வந்து பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 அவங்க நல்ல ஒரு டெவலப்பையும் வந்து அவங்க அவங்களுடைய தொழிலை வந்து மீட்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த புதிய புதிய தொழில் முனைவோர்களை வந்து ஊக்குவிக்கணும், சிறிய தொழில்களுக்கு தேவையான அரசு உதவிகளை வந்து கொடுக்கணும், அதை பத்தியான நாலேஜை வந்து நம்ம ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தினமாக இந்த தினம் August 30 தேசிய சிறுதொழில் தினத்தை வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை, ஆனால் அதை வந்து எப்படி நம்ம அணுகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம யாருக்குமே பெருசாக அதனுடைய திட்டம் அட்டவணை நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதுக்கான அந்த கைட்லைன்ஸ், அவேர்னஸ், என்ன நம்ம சின்ன சின்ன ஒரு கேம்ப் ஏற்படுத்துறது, அந்த விழிப்புணர்வை ஈவெண்ட்டாக வந்து கண்டக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த நாளில் வந்து சொல்லணும், சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த நாளினுடைய ஒரு மோட்டோவாக இருக்குது. ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து லோக்கல் சர்வீஸ் பிஸ்னஸ்ல இருந்து இப்படி பலவிதமான சிறு தொழில்கள் மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் வருமான வாய்ப்பை வந்து ஏற்படுத்திட்டு வருது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றோம், அது வந்து பல மடங்காக பெருகி நிற்கும் பொழுது எத்தனையோ இளைஞர்கள் அதில் வேலைவாய்ப்பை பெற்று பயனடைகிறாங்க. ஸோ ஒரு தொழிலை வந்து நடத்துகிறவங்க அந்த தொழில் முனைவருடைய உழைப்பையும் பாராட்டுவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் வந்து அமைது. குறிப்பாக அவங்களுடைய டேலண்ட், அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரினராக மாறி அதில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்போது அவங்களுக்கு கீழே ஒரு 10-15 எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு பெருமை வந்து நிச்சயமாக அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிளை வந்து சந்திச்சிருப்பாங்க, அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினராக மாறும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி வந்து உண்மையிலேயே இன்றியமையாத ஒரு வெற்றியாக இருக்கும். ஸோ ஒரு தொழிலை உருவாக்க முயற்சி செய்யறவங்க அவங்கள ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த நாளினுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, உள்ளூர் பொருட்களாக இருந்தாலும் சரி, அந்த சேவையினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். பெரிய நகரங்களில் மட்டும்தான் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும், சின்ன சின்ன இதில் பண்ண முடியாது அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் நம்மளுடைய உழைப்பை போட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது சுலபமான விஷயம் கிடையாது, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதில் தேவையான விழிப்புணர்வு, அதனுடைய முதலீடு என்ன, சந்தை எப்படி இருக்குது, நம்மளுடைய கஸ்டமர்ஸ் எப்படி வர்றாங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய அந்த உத்தியை வந்து கையாண்டோம் அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு சிறு தொழில் முனைவோராக இருக்கட்டும் அவங்களுக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு. ஆசை ஆசையாய் திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்கலாமா?

0: 真的，那我们走了吧。哎，老，老老，也别没阿妹那模特老婆说了吗？我那个你说了吗？你个，咱们没得不得了，模特你那也得了，别闹腾。哎，老表，阿妹说了，阿子哥不能那说了，爸妈，
1: 进来，
0: 爸得了。哎呀，哎那，你说了这个哪个人来着？அதனால நானே முதல்ல சொல்லிடுறேன் பிருந்தா.

நேர்களை, இன்றிரவு 7:58 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும் இன்று இரவு 7:58.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நம்ம இது வரைக்கும் கேட்டு ரசிச்ச இந்த நிகழ்ச்சி இளமை புதுமை. ஸோ இன்னைக்கு வந்து நம்மளை சுத்தி, அதாவது நம்ம இன்னியோடைய ஸ்பெஷல் டேஸ் என்னென்ன, அது கூட தெரிஞ்சுக்கிட்ட தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கன்னு நம்ம ரொம்ப நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன முயற்சிகளையும் சிறந்த எண்ணங்களையும் நம்ம வந்து எப்பயுமே வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், புதிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இளமை புதுமை நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சி தொகுப்புல இது வரைக்கும் உங்க கூட என்ன இருந்தது, நான் உங்க ஐஸ்வர்யா. Tada, bye-bye, see you.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேரம் மாலை 6 மணி FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல இணைஞ்சிருக்கீங்க. இது பூச்செண்டு.

எஃப்எம் ரெயின்போ 103ல இன்னைக்கும் நாளைக்கும் என்னென்ன இம்பார்ட்டண்டான ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு நைட் 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் கீரை சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கருப்பராயன்பாளையம் எஸ் தங்கராஜ் அவர்கள் கூறும் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். 27:30 இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கிடையே துபாய் சர்வதேச மைதானத்தில் நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 8:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11:00 மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இனி நாளைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நாளைக்கு காலையில 6:00 காலித்தஞ்சல் நிகழ்ச்சியில் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குகிறார் முகமது எலியாஸ் பிலாலி அவர்கள். காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை விலக, 7:30 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் ஜி கல்பனா அவர்கள். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நண்பகல் 12:00 வசந்த இளம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம் டாக்டர் நூருல் அமின் ஷாஹித் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில தேசிய கைத்தறி மேம்பாட்டுக் கழகம் மூலமாக மலிவு விலையில் நூல் வழங்கும் மூலப்பொருள் விநியோக திட்டம் குறித்து கேட்கலாம். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில பொது மருத்துவம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொள்றாங்க கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் ரெஹாப் யாசிர் நயினார் அவர்கள். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளைக்கு நைட்டு 7:25 ஏறும் வரும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்பை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில உயர்மதிப்பு மரங்கள் சந்தன மரம் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் டாக்டர் கே.டி. பார்த்திபன் அவர்கள். நம்ம எஃப்எம் ரெயின்போ 103ல நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் தவறாம கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு 6:06 நம்ம பூச்செண்டு நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம்.

பொன்னகரம் மூவிலிருந்து சங்கர் கணேஷ் இசையில வாணி ஜெயராம் மற்றும் பி ஜெயச்சந்திரன் பாடின பாட்டு கேட்டோம். பாடலாசிரியர் சுல்தான். 6:10 இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்லயும் சுற்றி இருக்க மாவட்டங்கள்லயும் வெதர் எவ்வளவு பதிவா இருக்கு அப்படின்னு சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்த தகவலை கேட்கலாமா? கோயம்புத்தூர்ல அதிகபட்சமா 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமா 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், திருப்பூர்ல அதிகபட்சமா 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், ஈரோடுல அதிகபட்சமா 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், சேலம்ல அதிகபட்சமா 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், நீலகிரியில அதிகபட்சமா 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமா 15 டிகிரி செல்சியஸ் ஆகவும், பாலக்காட்டில் அதிகபட்சமா 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாயிருக்கு அப்படின்னு சென்னை மெட் சென்டர்ல இருந்து சொல்லியிருக்காங்க.

பெருமைக்குறைவள் மூவிலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா பாடின சாங் கேட்டோம். பாடலாசிரியர் நெல்லை அருள்மணி. 6:14 ஆகுது. இந்த சமயத்துல நம்ம கோயம்புத்தூர்ல எந்தெந்த பகுதிகள்லாம் போக்குவரத்து நெரிசல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாம். நம்ம காந்திபுரம் கிராஸ்கட் ரோடு, பவர் ஹவுஸ், வடகோவை பாலம், அப்புறம் சாய்பாபா காலனி, இடையர்பாளையம் ரோடு, தடாகம் ரோடு, காந்தி பார்க், டவுன் ஹால், உக்கடம், ஆத்துப்பாலம், குறிச்சி, சுந்தராபுரம், அப்புறம் மதுக்கரை, குனியமுத்தூர் ஏரியால, அப்புறம் சிங்காநல்லூர், ஒண்டிப்புதூர், திருச்சி ரோடு, பீளமேடு ஏர்போர்ட், அந்த அவினாசி ரோடு, பியன்பாளையம், சரவணம்பட்டி, சத்தி ரோடு, எங்கள் ஏரியா எல்லாமே வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. 6:15 கேட்டுட்ருக்கீங்க, இது பூச்செண்டு.

0: ரங்கராட்டினம் மூவியிலிருந்து வி குமார் இசையில ஏ எம் ராஜா மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி பாடின பாட்டு கேட்டோம். பாடலாசிரியர் வாலி. நேரம் 6:30. இதுவரை பூச்செண்டு கேட்டோம். நேயர்களே, இன்னும் சில நொடிகள்ல மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் பெண்கள் பெரிய அளவில் பயனடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவிக அரசு முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்யும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் பெண்கள் பெரிய அளவில் பயனடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் பயனாளிகளில் 46% பேர் பெண்கள் என்று குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தூய்மைப் பணிகள் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
2: எனதருமை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது.
1: கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயி சந்திரசேகரன் அவகாடோ சாகுபடி செய்து கூடுதல் வருவாய் ஈட்டி வருவது குறித்தும் பிரதமர் தமது உரையில் எடுத்துரைத்தார்.
2: எனதருமை நாட்டு மக்களே, தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய

0: டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது.
1: சிறிய முயற்சிகளினால் சமூகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோர் குறித்த விவரங்களை பொதுமக்கள் தம்முடன் பகிர்ந்து கொள்ளுமாறும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே தம்மை பற்றி பிரதமர் குறிப்பிட்டு பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும், அவகேடோ பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டுள்ளதாகவும் கொடைக்கானலைச் சேர்ந்த திரு சந்திரசேகரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா பண்ணைக்காடு கிராமத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு வரோம். இந்த அவகடா வந்து பெனிஃபிட் என்னன்றீங்கன்னா, காலையில் டிஃபனாக கூட சாப்பிட்லாம். இது சாப்பிடும்போது விட்டமின் மினரல்ஸ் நிறையா இருக்குது, எனர்ஜி, அது ஒரு மெடிக்கல் ரீதியாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி அதிகமாகும், அது ஒரு பூஸ்ட். இந்த அவகடா பழம் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகறதுனால எந்த நோயும் ஸ்கின் டிசீஸ் அட்டாக் ஆகாது.
1: இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் உண்ணாமலை பாளையம் கிராமத்தில் பிரதமர் ஆற்றிய உரையின் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மத்திய அரசின் திட்டங்கள் தங்களுக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்தார்.
3: ஏலரிசி திருவண்ணாமலை மாவட்டம் உண்ணாமலப்பாள கிராமத்துல நாங்க வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனதின் குரல் நிகழ்ச்சி எங்க கிராமத்துல வந்து சிறப்பாக ஒளிபரப்பு செஞ்சாங்க. மோடிஜியுடைய நலத்திட்டங்கள்லாம் எங்க கிராமப்புற மக்கள் வந்து பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு, அது எங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்துச்சு. எங்க கிராமப்புற மக்கள் வந்து விறகடுப்புல சமைச்சிட்டு இருந்தோம், வேலைக்கு போயிட்டு வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இவர்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் கொடுத்ததால நாங்க விரைவாகவும் சமைச்சு வெளியில வேலைக்கு போறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சது. 100 நாள் வேலை திட்டத்தை வந்து 125 நாளா உயர்த்தி கொடுத்துருக்காரு, எங்களுக்கு பயனுள்ளதாகவும் அமைஞ்சது. ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்லாம் வந்து ரொம்ப எங்க கிராமப்புற மக்கள் வந்து அரிசி இல்லாம ரொம்ப திண்டாட்டமா இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இலவச அரிசியை கொடுத்து எங்களுடைய மக்கள் வாழ்வாதாரத்தையே வந்து நிலைநாட்டியிருந்தாரு. அவர் வந்து எங்க கிராமப்புற மக்களின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கல்வித்துறை உயரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2014 760 இருந்த பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை தற்போது 1289 அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் கல்லூரிகளின் எண்ணிக்கையும் 38,000 48,000 அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தவேக அரசு முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்யும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவேக அரசு மீது மக்கள் முழு நம்பிக்கை கொண்டுள்ளதாக கூறினார். இதன் காரணமாக பதவிக்காலத்தை பூர்த்தி செய்வதில் சந்தேகம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் அருகே இந்து முன்னணி நிர்வாகி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். போதையில் இருந்த இளைஞர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் போதைப் பொருட்கள் சரளமாக புழங்குவதை சமூக வலைதளங்களில் வெளியாகும் காணொலி மூலம் அறிந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கும் போதை கலாச்சாரத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் எதிர்ப்பையும் மீறி மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் பதவியேற்ற நாளிலிருந்து மேகதாது அணை கட்டுவதற்கான முயற்சிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு அமைதியாக இருப்பது ஏற்புடையது அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். அதிவேகமாக வந்த பால் வேன் கட்டுப்பாட்டை இழந்து குழந்தைகள் மீது மோதியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திண்டுக்கல் மாவட்டம் கொல்லம்பட்டி சமத்துவரம் அருகே ஆடு மேய்க்க சென்ற மூதாட்டி அஞ்சம்மாள் என்பவருடன் சாலையோரம் அமர்ந்து விளையாடிக் கொண்டிருந்த 4 குழந்தைகள் மீது அதிவேகமாக வந்த பால் வேன் கட்டுப்பாட்டை இழந்து மோதியது. இதில் 4 குழந்தைகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற பால் வேனை பறிமுதல் செய்த வடமதுரை காவல்துறையினர் தப்பிய ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 சிறுவர்கள் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.

மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பயனாளிகளுக்கு வழங்கினார். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரத்தில் சிறார்கள் பங்கேற்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சேலம் மாவட்டம் நங்கவல்லி அருகே டிரான்ஸ்பார்மரை பழுது நீக்கச் சென்ற தொழிலாளி ஒருவர் மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே

தங்கவல்லி அருகே டிரான்ஸ்பார்மரை பழுது நீக்கச் சென்ற தொழிலாளி ஒருவர் மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே புறா பிடிக்கச் சென்று 70 அடி கிணற்றில் விழுந்த 2 சிறார்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள ஸ்ரீ சுந்தரேச ஆஞ்சநேயர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ஆதம்பாக்கம் ஏரியில் ஆகாய தாமரை அகற்றும் பணிகளை துணை ஆணையர் திரு அஃதாப் ரசூல் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். பொன்ச்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 21-5, 21-6 என்ற செட்கணக்கில் தென்கொரியாவின் கிம் மின் சுன்னை வென்றார். ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஆடவர் ஜூனியர் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் சீனியர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 11-7, 6-11, 3-11, 11-5, 12-10 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹென்றி லூங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் பெண்கள் பெரிய அளவில் பயனடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவிக அரசு முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்யும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். பொன்ச்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: வணக்கம் 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல 6:40 நிமிஷத்துல டீ கடையில இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு டீ கடையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம பியூட்டிஃபுல்லான என்ஜாய் பண்ற சாங்ஸ் எல்லாம் கேட்டு நம்ம என்ஜாய் பண்ண போறோம். ஏன் அப்படி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 7:30 இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கு இடையேயான துபாய் சர்வதேச மைதானத்தில் நடைபெறக்கூடிய T20 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியோட நேர்முக வர்ணனை டெல்லியிலிருந்து ஒளிபரப்பாக இருக்கிறதுனால 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி ஒளிபரப்பாக இருக்கு. ஸோ இதனால இன்னைக்கு இந்த 20 நிமிஷமும் நம்ம பியூட்டிஃபுல்லான சாங்ஸ்லாம் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். நிகழ்ச்சியில முதல் பாடல் கட்டா குஸ்தி 2 திரைப்படத்திலிருந்து

0: கீட்டி கடை நிகழ்ச்சியில் சூப்பரான சாங்ஸ்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணோம். கவலைப்படாதீங்க, நாளைக்கு எப்பவும் போல் ஈவினிங் 6:40 டீ கடையில் டாப்பிக்கோடு நம்ம பேசலாம். எஃப்எம் ரெயின்போ 103, நேரம் மாலை 7 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃபார்ம் டு சிட்டி, ஃப்ரெஷ் from the field.
7: ஃபார்ம் டூ சிட்டில இன்னைக்கு கீரை சாகுபடி பற்றி தன்னோட அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்காரு கோயம்புத்தூர் மாவட்டம் கருப்பராயன்பாளையம் எஸ் தங்கராஜ் அவர்கள். வணக்கங்க.
8: வணக்கம்மா, எனது பெயர் எஸ் தங்கராஜ். காலப்பட்டி கருப்பராயன் மலைங்கிற ஊர்ல இருக்கேன். காலப்பட்டி உழவர் உற்பத்தியாளர் குழுவின் தலைவராகவும் இருக்கிறேன்.
7: எவ்வளவு வருடங்களா நீங்க விவசாயத்துல ஈடுபடுறீங்க?
8: நான் ஒரு 30 வருடத்துக்கு மேல ஈடுபடுறோம்மா. முதல் பருத்தி மற்ற பயிர்கள் எல்லாம் பணப்பயிர்கள் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் காய்கறிகளுக்கு வந்தோம்.
7: இப்ப நீங்க என்ன மாதிரியான விவசாயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க?
8: இப்ப கால்நடை தீவனம் ஒரு 4-5 வகை போடுறோமா. கீரைகள் ஒரு 5-6 வகைகள் போட்டிருக்கோம். நாங்க பாரம்பரியமான மஞ்சச்சோளத்தட்டு போடுறோம், மக்காச்சோளத்தட்டு, கோ 4 கோ 5 இருக்கு, கெனியா புல் இருக்கு, குதிரை மசாலுங்கிற சொல்லக்கூடிய அதிக புரோட்டீன் உள்ள தீவனம் இருக்கு. இந்த 5 ஷாப் கட்டர்ல அந்த மிஷின்ல கட் பண்ணி கலந்து விரயம் இல்லாம அறுவடை பண்ண கால்நடை தீவனம் 100% அப்படியே போய் மாட்டுக்கு சேர்ந்துக்கு. இதெல்லாம் மிஷின்ல விட்டு கட் பண்ணி போடாம விட்டோம்னா அதுல ஒரு 30% கழிவாடு விட்டுரு. கழிவாடை வீட்டில் ஒரு வாடு சேர்ந்துக்கு. கழிவாடை குறைக்கணும்னா மிஷினில் கட் பண்ணி போட்டால்தான் கால்நடைகளுக்கு ரொம்ப சிறப்பு. கொஞ்சம் வேலைப்பழுவை இதுக்கு இதுதான் இருந்தாலும் விரயத்தை குறைக்கலாம். அதனால அது ஒரு நவீனம், அதை ஏற்றுட்டோம். நாங்கள் வெகுனால செஞ்சிட்ருக்கோம். அதில் ரொம்ப நல்லபடியாக இருக்குது கால்நடை தீவனம். அந்த உற்பத்தியில் வர்ற சாணத்தை அப்படியே பூமிக்கு போட்டிருந்தோம். அதில் என்ன சிறப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் வானொலி கேட்பேன், வளரும் வேளாண்மை புத்தகம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், வாங்கிட்டு இருக்கோம். மற்ற வேளாண்மை சம்பந்தமான அனைவரும் தேடி தேடி கத்துக்கொண்டதுனால அந்த சாணத்தை மதிப்பு கூட்டல் என்ன பண்ணலாம்னா மண்புழு உரம் தயாரிக்கலாம். அதை பண்ணி நாங்கள் உழவர் உற்பத்தியாளர்களும் ஒன்று ஏற்படுத்தினோம் வேளாண்மைத்துறை மூலமா. அது காலப்பட்டி பகுதிக்கு நான் தலைவராக இருக்கேன். அதில் எங்களுக்கான உரப்படுக்கை இந்த மாத்ததெல்லாம் செய்யறதுக்கு மானியத்தில் பெட்டெல்லாம் கொடுத்தாங்க. ஒவ்வொரு நேரத்துக்கு அது கொடுப்பாங்க, அது அந்த நேரம் கிடைச்சது. அதை வாங்கி நாங்கள் அதை முறைப்படி செஞ்சோம். இப்போ நான் வெற்றிகரமாக பண்ணிட்டு இருக்கோம். எல்லா விவசாயிகளாலையும் முடியல. பாதி பேர் பண்ற ஒரு 15 பேர்னா ஒரு 7-8 பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நான் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். அது நல்லபடியா இருக்கும். சாணத்தை 100 கிலோ போடுற இடத்துல மண்புழு உரம் 20 கிலோ

போட்டா அதுக்கு ஈக்குவல் ஆயிருது சத்து. அது இந்த கீரை வகைகளுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பால் உற்பத்தி பண்றோம், அசோலா உற்பத்தி பண்றோமா, கால்நடைகளுக்கு கோழிக்குத்தான் பிரதானமான அசோலான்னு ஒரு பாசி வகை தீவனம் தண்ணீர்ல மிதக்கிற மாதிரி, அது நெல் வகைகளுக்கான வெட்ட வெளியில் இருக்கிற தலைச்சத்தை இழுத்து பயிர்களுக்கு கொடுக்கறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. இப்ப தீவனமா பண்ணலாம்னு ஆய்வு முடிவுகளை சொல்லி கோழிகளுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க, அப்புறம் எல்லா ஆடு மாடுகளுக்கும் கொடுக்கலான்னு ஆய்வு பண்ணி கோழிகள்னா ஒரு 50 கிராம் குள்ள கொடுக்கணும், ஆடுன்னா ஒரு 150-200 கிராம், மாடுன்னா ஒரு 300-400 அல்லது 1 கிலோ வரைக்கும் கொடுக்கல பழக்கிட்டோம்னாங்கிற ஒரு வெட்டினரி காலேஜ் ரிசல்ட் மூலமா தெரிஞ்சு நாங்கள் அசோலா பண்றோம். மாட்டுகளுக்கு தினந்தோறும் ஒவ்வொரு கிலோ கொடுக்குறோம். ஒரு மாட்டுக்கு உற்பத்தி பொறுத்து குறைய அதிக உற்பத்தியாகிற காலத்தில் 1 கிலோ வரை கொடுக்குறோம். அதில் புண்ணாக்கு கிணையான புரோட்டீன் இருக்கு, 23% இருக்கு புண்ணாக்கில், அதே 23% இருக்கு. இந்த குதிரை மசால்னு சொல்றது அதிக புரோட்டீன் உள்ளது, அதற்கிணையானது இந்த அசோலா.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃபார்ம் டு சிட்டி, ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்.
1: இன்னைக்கு ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில கீரை சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கருப்பராயன்பாளையம் எஸ் தங்கராஜ் அவங்க கூட பேசிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம கிட்ட பூமி எவ்வளவு இருக்குதுங்க?
2: எனக்கு 3 ஏக்கர் இருக்குதுமா.
1: 3 ஏக்கரா பூமி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. எவ்வளவு ஏக்கராக்கு நீங்க கால்நடை தீவனம் பயிர் பண்றீங்க?
2: முறையாமா உரம் போட்டு முறையா தீவனத்தை நான் சொன்ன 4-5 வகைகளை போட்டு பண்ணிட்டோம்னா 1 மாட்டுக்கு 10 சென்ட் போதும். 100% பசுந்தீவனமே மாட்டுக்கு போடலாம். எங்கிட்ட 6 மாடு இருக்கு, 60 சென்ட் போட்டிருக்கோம்.
1: இப்ப நீங்க கீரை எவ்வளவு போட்டிருக்கீங்க?
2: கீரைங்கிறதுமா ஒரு 15-20 சென்ட் தான் ஒவ்வொரு முறையும் போடுவோம். 15 நாளைக்கு இருக்கா அப்படியே சுழற்சி முறையில ஒரு கீரை போட்ட இடத்துல இன்னொரு கீரையை போட மாட்டோம், போட்டா மகசூலும் வராது.
1: இப்போ நீங்க மீதி பூமி வந்து சும்மா தான் வச்சிருக்கீங்க? இப்போ 2.5 ஏக்கரா இப்போ சும்மா தான் இருக்குது இல்லைங்களா?
2: ஆமா ஆமா. 3 ஏக்கர்ல இப்போ நகர்பகுதிங்கிறதுனால 1/3 பூமியை நான் உழவோட்டி உழவோட்டி களை இல்லாம சும்மா வச்சிட்டு இருக்கேன். காரணம் வேலைக்கு ஆட்கள் கிடைக்காதது ஒண்ணு, எங்களால அதிகம் உழைக்க முடியாது. எங்க உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 ஒருத்தர் வர்றாங்க, அது களவா பண்றதுனால பாதி பூமி ஓய்வில் இருக்கு, பாதி பூமி வேளாண்மையில் இருக்கு. எங்க பூமியெல்லாம் அந்த காலத்துல ராகி கம்பு சோளம் எல்லாம் விளைஞ்ச பூமி. இப்ப நகர்பகுதி அதோடு சொல்லிட்டே இருக்கோம். இங்க மயில்கள் எக்கச்சக்கமாயிருச்சு, பூமிகள் வெள்ளாம குறைய குறைய காங்கிரீட் காடுகள் அதிகமாக ஆக வேளாண்மை பரப்பு குறைஞ்சு அந்த சின்ன இடத்துக்குள்ள மயில்கள் 100 கணக்காக வர ஆரம்பிச்சு. அது நாங்க முறைப்படி எங்களுக்கான கூட்டங்கள்லயும் சொல்லிட்டே இருக்கோம். அதனால சிறுதானிய பயிர் போட்டா எங்களுக்கு மயில் விடுறதே இல்லை, சுத்தமா சாப்பிட்டு போடுது. இல்லைன்னா நல்லபடியா போட்டு எடுத்துருவோம், மதிப்பு கூட்டியும் விற்கிறோம். இன்னைக்கு அதையும் தாராளமா கீரைகளோடனா பாலோடனா சிறுதானியம் விற்பனை பண்ணோன்னு இருக்குது. ஆனா எங்களுக்கு இயற்கை உபாதை மயில், தேசிய பறவை வணங்கணும். ஆனா அது எங்களுக்கான அந்த சிறுதானிய உற்பத்திக்கு இந்த பகுதிக்கு ஒரு இடையூறா இருக்கு அப்படிங்கறத நான் அனைவரும் கவனத்துக்காக இதை சொல்றேன், குறையா சொல்லல.
1: இப்ப கீரை வகைகள் ஒரு 15 சென்ட்ல பண்றதா சொன்னீங்க, என்னென்ன வகை கீரைகள் பயிர் பண்ணிருக்கீங்க?
2: அகத்திக்கீரை பண்ணிக்கிறோமா, பாலக்கீரை இருக்கு, சிறுகீரை பண்றோமா, தண்டுக்கீரை பண்றோம், அதுல சிகப்பு தண்டு பச்சை தண்டு இருக்குது, மணத்தக்காளி அப்படின்னு சொல்ற சுக்கிடி கீரை, இந்த கீரைகள் எல்லாம் போட்டிருக்கோம். எக்கச்சக்கமான கீரை வகைகள் இருக்குது. நாங்க இந்த 6-7 ஐட்டம் போடுறோம். எங்க கிட்ட இருக்கிற சுத்தி மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதை போடுறோம். நுகர்வோருக்காகத்தான பயிர் பண்ணணும். மற்ற எத்தனையோ மூலிகை சார்ந்த கீரைகள்லாம் நிறைய இருக்கு, அது எங்க வீட்டளவுக்கு சிலது போட்டிருக்கோம். பிரண்டை போட்டிருக்கோம், அப்புறம் புதினா போட்டிருக்கோம், நாட்டு புதினா, இந்த மாதிரி 2-3 ஐட்டங்களாக வச்சுருக்கோம். அதெல்லாம் எங்களவுக்கு வச்சுக்கிறோம், வீட்டு தோட்டத்துக்கு எங்க வீட்டில் நல்லா பயன்படுத்துகிறோம். அது மூலிகையாகவும் இருக்குது, கீரையாகவும் இருக்குது, துவையல் பண்ணுறோம். அதெல்லாம் எங்களை பார்த்து பார்த்து சில பேர் பக்கத்தில், அப்புறம் அதையே எங்களை பின்தொடரும் ஒரு சிலர் இருக்காங்க, நிறையா இல்லை. அதனால் கீரை வகைகளை வாரத்துக்கு 3 முறையாவது ஒவ்வொரு குடும்பத்திலையுமே பெற்றோர்கள் சேர்த்தி குழந்தைகளுக்கு கொடுத்து வளர்த்தணும். கீரை சாப்பிடும் குழந்தைகள் பல வகைகள் சாப்பிட்றது அரிதா போச்சு.
1: கீரை வந்து எவ்வளவு நாள் பயிருங்க?
2: கீரை வந்துமா 25 நாள்லேருந்து 30-35 நாள் வரைக்கும் வெரைட்டி பொறுத்து இருக்குதுமா. அதில் வந்து உரம் கொடுக்கறத பொறுத்து 4-5 நாள் முன்னாடி வரும். வெறும் சப்பக்காட்டில் போட்டால் வளர்ச்சியே வராது, அது பார்த்தாலே நுகர்வோர் கண்டுபிடிச்சிருவாங்க, மருந்து தெளிக்கிறதும் கண்டுபிடிச்சிருவாங்க. இது போஷாக்காக வரும், கொஞ்சம் இயற்கையாக வளர்த்துறதுனால அங்கே ஒரு ஓட்டை இங்கே ஒரு ஓட்டை பூச்சியும் சாப்பிட்டு இருக்கு, குணம் தெரியும்.
1: நீங்கள் இப்போ சுழற்சி முறையில் கீரைகள் போடுறத சொன்னீங்க, இந்த கீரைகளுக்கு நீர்ப்பாசன தேவையை

0: பூர்த்தி பண்றீங்க?
1: சுழற்சியில வரைபடம் வச்சுக்குவோம், இந்த கீரை இந்த இடத்துல போட்டிருக்கிறதுங்கிறது நவீனத்துல என்னவோ பண்றோமே அந்த மாதிரி கீரை இலக்கு இடம் வச்சுக்குவோம். சுழற்சியில அப்படியே ஒரு 15 செண்டு அது சொட்டு நீர் வழி தான் போடுறோம், வாய்க்கா பாசனம் கிடையாது. சொட்டு நீருங்கும் போது நம்ம தாகத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி குடிக்கிற மாதிரி செடிக்கு தகுந்த அளவு தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு டேப் வச்சிருவோம் ஒவ்வொரு கீரைக்கு. ஒவ்வொரு கீரைக்கு தண்ணி அதிகம் தேவையில்லை, ஒவ்வொரு கீரைக்கு தண்ணி அதிகம் தேவை இருக்கு. அதனால அந்தந்த 2 அடிக்கு ஒரு சொட்டு நீர் ஓசை போட்டு அதுல கேட்டுவால் வச்சிருவோம். அந்த கீரைக்கு தகுந்த மாதிரி தண்ணி நம்ம நடைமுறையில் அது கத்துக்கணும். ஓபன் பண்ணிக்குவோம், அடைச்சிருவோம். அப்போ அது வந்து நீர்ப்பாசனம் தேவைக்களவு அன்னைக்கு நாடு மோட்டர் வந்து டைரக்டாக ஃபில்டர் போட்டிருக்கோம். மற்ற பயிர்களுக்கும் பாய் இந்த பயிர்களுக்கு அதோட ஒன்றா 15 செண்டுனால் நேரடியாக மோட்டர் விட்டால் ப்ரெஷர் அச்சாக இருக்கு, பண்ண முடியாது. மற்ற தீவனங்களுக்கு மற்ற பயிர்களுக்கு போகையில் அதோட ஒன்றா இது இணைச்சி வச்சிருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் மதி நுட்பத்தோட தான் செய்யணும், அனுபவம் தான் பண்ணணும்.
0: கீரை நல்லா ஊக்கமா வளர்றதுக்கு என்ன கொடுக்கறீங்க?
1: என்னென்ன கீரைக்கு என்ன சத்து வேணுமோ அதை வந்து நாங்கள் மண்புழு உரமா கொடுத்துறோம், நிறைய போடுவோம். அதுக்கான மேல ஒரு 10-15 நாள் வரைக்கும் மட்டும் நோய் ஏதாவது தாக்குதல் இருந்தா அதுக்கு வேளாண்மை துறை சிபாரிசு பண்ற பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிப்போம். 15வது நாளுக்கு மேல அடிக்கவே மாட்டோம். ஏன்னா 25வது நாள் 30வது நாள் அறுவடைக்கு வந்துடும், அது விஷம் நுகர்வோருக்கு போகும். அதை கருத்தில் கொண்டு அந்த 15 நாட்களுக்குள்ள நிறுத்திடுவோம் மருந்து அடிப்பறதை. மேல வந்து வெறுமி வாசனு சொல்லுவோம், மண் புழு உர குளியல் நீர்னு. அது வந்து இந்த ஜிம்ப்ரலிக் ஆசிட் அப்படின்னா பயிர் வளர்ச்சி ஊக்குகள்பாங்க, அதை விட இது ரொம்ப சத்தானது. வேளாண்மை துறையும் சொல்லிக்குது, தமிழ்நாடு டிஎன்யூவும் சொல்லியிருக்கு. நாங்கள் அனுபவத்தில் அதை எடுத்துக்கிறோம். மண்புழு இருக்கிறதுனால மண்புழு அந்த எச்சம் கலந்த நீர் வந்து ரொம்ப டானிக். அது மேலே வாரத்துக்கு ஒரு நாள் ஸ்ப்ரே பண்ணுவோம். அதில் வந்து ஒரு 5 லிருந்து 10 மில்லி வரைக்கும் 1 லிட்டருக்கு போடுவோம். ரொம்ப போஷாக்காக வரும் கீரைகள். சொட்டு நீரில் போடுறதுனால ஈரம் அளவாக வந்துட்டே இருக்கு, கெளுத்தி வந்துட்டு கீரைகள். இந்த கீரைகள் வந்து மற்ற கடைகளை வாங்குற கீரைகளோட ஒரு நாள் வாடாமல் இருக்கு. அது சிறப்பு வந்து சொட்டு நீர் தான். எந்த உழவர் இதை செஞ்சாலும் சொட்டு நீர் வழியாக கீரைகள் போட்டாங்கன்னா ரொம்ப தளதளன்னு இருக்கு, மார்க்கெட்டிங் நல்லா இருக்கு, வாங்குறவங்க உடனே எடுப்பாங்க. ஒரு நாள் அதிகமாக வச்சு விற்கலாம், நுகர்வோருக்கு ஒரு நாள் வந்து வீட்டில் எச்சா சேஃப்டியா இருக்கு.
0: இப்போ ஒரு தடவை தான் நீங்க பூச்சி மருந்து அடிக்கிறீங்க?
1: அந்த 15வது நாளுக்குள்ள பூச்சி தென்பட்டா ஒரு முறை அடிச்சா அடுத்த 15 நாள் வரைக்கும் அது காப்பாற்றும். அது வருமுன் காப்புங்கிற முறையெல்லாம் 15 நாள் வரைக்கும் பூச்சி தென்படலாம் கூட ஒரு தடவை அளவா அவங்க என்ன பரிந்துரையோ 1 மில்லினா 1 மில்லி, 2 மில்லினா 2 மில்லி தான் நம்ம பயன்படுத்தணும்.

0: FM Rainbow 103 Coimbatore. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது Farm to City, Fresh from the Field.
1: இன்னைக்கு ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில கீரை சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கருப்பராயன்பாளையம் எஸ் தங்கராஜ் அவங்க கூட பேசிட்டு இருக்கிறோம். உங்களை சுத்தி நுகர்வோர்கள் அதிகமா இருக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கீரைகள் பயிரிடுறதா சொல்லியிருந்தீங்க. விற்பனைக்கு நீங்களா கொண்டு போய் விற்பனை பண்றீங்களா, இல்ல நுகர்வோர்கள் உங்களை தேடி வந்து வாங்கிக்கிறாங்களா?
2: நுகர்வோரே எங்களை தேடி பக்கத்துல இருக்காங்க, நகரானதுனால வீடுதான், அவங்களே வந்து வாங்குறாங்க. எங்களுக்கு நேரமின்மை ஒன்று, கொண்டு போய் யாருக்கு பால்ல இருந்து எந்த பொருளும் கொண்டு போய் கொடுக்கறது இல்ல, எல்லாம் நேரடியே தோட்டத்துக்கே வந்து வாங்குறாங்க. மீதமாகும் போது குறிப்பிட்ட கடைகள் வச்சிருக்கிற பக்கத்துல, அந்த கடைகளுக்கு அங்க ஒரு கஸ்டமர் இருக்காங்க, இங்க கீரை போனா அந்த தோட்டத்துக்கு கீரை வள்ளியான்னு கேட்டு வாங்குறவங்க, அது அவங்க வராதுக்கு முன்னாடி மத்த வணிக கீரைகளை விட்டுட்டு எங்களது எடுத்துக்குவாங்க.
1: தினமும் நீங்க கீரை சாகுபடி பண்றீங்க, அந்த மாதிரிதான் உங்களுடைய திட்டமிடல் இருக்கு இல்லீங்களா? இப்ப நுகர்வோர்கள் வந்து வாங்குறாங்கன்னா, இப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு உங்களுக்கு கீரை விற்பனை ஆகுதுங்க?
2: இது வந்து வாரத்துக்கு 5 நாள் தான் அறுவடை பண்றோம். மீதி அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் கீரைகள் போகாது, ஏன்னா அடுத்த சனி ஞாயிறெல்லாம் மாமிச உணவு சாப்பிட்றவங்க கீரை வாங்க மாட்டாங்க, அது ரெண்டு உணவு ஒத்து வராது ஒன்றுக்கு ஒன்று. அதனால வாரத்தில் திங்கள் டு வெள்ளி வரைக்கும் பண்ணுவோம், அல்லது வியாழனோடைய நிறுத்திக்கு வெள்ளிக்கிழமை குறைவாக தான் பண்ணுவோம். அந்த 4 நாட்கள் நல்லபடியாக எங்கே இருந்தாலும் ஓடிடும். அந்த 2 நாட்கள் அறுவடை பண்ணோம்னா ஓட்டம் இருக்காது, ஏன்னா வேறு உணவு எடுக்கிற நாட்கள், அது பாரம்பரியமாக நம்ம அப்படி சாப்பிட்ருக்கறனால மாமிச உணவு எடுக்கிற வீட்டில் கீரை கண்டிப்பாக பயன்படுத்த மாட்டாங்க, அது உடலும் ஒத்துக்காது. அதனால திங்கள் டு வியாழன் உறுதி நல்லபடியாக போகும், வெள்ளி சுமார், சனி ஞாயிறெல்லாம் அறுவடையே பண்ண மாட்டோம், வேற வேலைகள் செஞ்சுக்குவோம்.
1: இப்போ உங்களுக்கு இந்த கீரை சாகுபடி லாபகரமா இருக்குங்களா?
2: கண்டிப்பாமா, உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்குமா. மற்ற தொழில்கள் மாதிரி அதிகப்படியான வருமானம் எல்லாம் 100 ரூபா போட்டால் 200 ரூபா எடுக்கலாங்கிறதெல்லாம் சில தொழில்கள் இருக்கலாம், அதெல்லாம் விவசாயத்தில் இருக்காது. உழைத்தோம்னா ஒரு ஏரியாவை பொறுத்து மாறுபடும். இங்கெல்லாம் ஒரு ஆண் ஒரு நாள் வேலைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் வேலைக்கு 1000 ரூபா, பெண்களுக்கு 6 மணி நேரம் வேலைக்கு 500 ரூபா கொடுக்குறோம். அந்த சம்பளம் நம்மளும் முளைச்சா நம்ம குடும்பத்துக்கு அந்த ஊதியத்தை எடுத்துக்கலாம். சுய தொழிலாக இருக்கு, 10 பேர் நம்மளை அணுகி வந்து வாங்குறாங்க, பாராட்டுறாங்க, அது உள்ள ஒரு மன மகிழ்ச்சி இருக்கு, வருமானம் இருக்கு, ஆனால் உழைப்பு இருக்கணும், அது ஒன்று பிரதானமாக எல்லாருமே மனசில் வச்சுக்கணும். நுகர்வோர்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு.
1: ஒரு நாளைக்கு நீங்க கீரை அறுவடை எவ்வளவு கட்டு பண்றீங்க?
2: சராசரி ஒரு 50 கட்டு 70 கட்டு பண்ணுவோமா, நல்ல காலநிலை ஒத்து வந்ததுன்னா 100 கட்டு வரைக்கும் பண்ணுவோம்.
1: இப்போ உங்களுக்கு நீங்க அறுவடை பண்ற கீரை எல்லாமே விற்பனை ஆயிருதுங்களா உங்களுக்கு?
2: விற்பனை ஆகிற அளவுக்கு தான் தோட்டத்தில் இருக்கிற அறுவடை பண்ணுவோம். அதையும் மீறி ஏதாவது ஒன்னரை மிச்சமானா கால்நடைகளுக்கு அளவா கொடுக்கல, நிறைய போட்டா வயிற்று போக்கு வரும்.
1: உங்களை மீறியும் இடைத்தரகர்கள் வர்ற மாதிரி இருந்தாலுமே நீங்க சொல்ற விலைக்குதான் நீங்க நிர்ணயம் பண்றீங்க, நம்ம விலையை தான் நம்ம நிர்ணயம் பண்ணிக்கிறோம்.
2: ஆமாமா, நாங்க விலை நிர்ணயம் பண்றதுதான் அவங்களுக்கு கொடுப்போம்.
1: இவ்வளவு நேரமும் ரொம்ப பொறுமையா தெளிவா நீங்க கீரை சாகுபடி குறித்த விளக்கங்களை எங்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துகளும்ங்க.
2: ரொம்ப நன்றிமா. நான் இளம் வயது முதலே வானொலி கேட்கும் பழக்கம் இருக்குது, ஏறும் ஊரும் கேப்ப, வயலும் வாழும் கூட கேட்டுட்டு இருந்தோம். இயற்கையான உணவு மற்ற எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆகாஷவாணி வானொலி கேட்கணும். வளரும் வேளாண்மைங்கிற புத்தகம் யூனிவர்சிட்டியிலிருந்து வருது, வெட்டினரி யூனிவர்சிட்டியிலிருந்து கால்நடை கதர்னு புத்தகம் எல்லாம் வருது, அது சந்தாதாரர் ஐட்டம்னா பேசிக்கான அறிவு வந்துடும். ஆனால் தேடுதல் இருந்துகிட்டே இருக்கணும், எங்கே முன்னோடியான நபர்கள் இருக்கிறாங்களோ யதார்த்தமாக சொல்கிறாங்களோ அவங்கள தேடித்தே போய் கத்தாத்தான் விவசாயம் புரியும், படித்தா புரியாது, அனுபவம் தான் வாழ்க்கை.
1: ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில இன்னைக்கு கீரை சாகுபடி குறித்த பயனுள்ள தகவல்களை கோயம்புத்தூர் மாவட்டம் கருப்பராயன்பாளையம் எஸ் தங்கராஜ் அவங்க மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்.
3: நிகழ்ச்சி தொகுப்பு உஷா செல்வகுமரன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
1: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
0: இல்லையானே.
1: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
0: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டைய வாங்குறேன்.
1: நீ கில்லாடிதான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நேரம் 7:29. நேர்களை, இன்னும் சில நொடிகளில் இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கிடையே துபாய் சர்வதேச மைதானத்தில் நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.